ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 5ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி இன்று வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:49 நிமிடம் 49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல், குரல் எண் 184. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச் சொல் அதிகாரம் புறங்கூறாமை. விளக்கம், எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம். நேரில் இல்லாத போது பின்விளைவை ஆராயாத சொல்லை சொல்லக்கூடாது.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்,
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

0: உன்னையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வெண்பன்றி பராமரிப்பு முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பாலைவனங்கள் எனும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை சுழற்சி சிறுகதை எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப கோவிந்தராசு அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை மீண்டும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவல்லி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மரடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி டோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் டெல்லியில் இருந்து டெங்குவில் இருந்து பாதுகாப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி விளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பி பாமகல் கவிதை அவர்கள்.

5:30 முதல் 6:10 வரை, மீண்டும் 6:20 முதல் 7:15 வரை. 64வது சுப்ரடோ கோப்பை கால்பந்து போட்டியில் டெல்லியில் உள்ள டாக்டர் பீம் ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் ஜூனியர் பெண்கள் பிரிவு கால்பந்து இறுதிப் போட்டு, ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். முதல் 8 மணி வரை மனம் வரும்பதே தொலைபேசி வழி நேயர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்தனை வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.2 MHz-ல் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். 1215 KHz முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா 8:02 முதல் 8:15, 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் அருணாச்சல கார்த்திக் அவர்கள் வயலின், ராமநாதபுரம் வி ராமநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் கண்கள் பாதுகாப்பில் கவனிக்க வேண்டியவை. 12 மணிக்கு வளமான பாரதம். 12:30 பன்னிசை மாலை என் சி சவுந்தரவள்ளி அவர்களின் பாட்டு. 12:50 புதின பங்கங்கள். மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பிரியா சகோதரிகள் வி சண்முக பிரியா வி ஹரிபிரியா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு கல்யாண பரிசு திரைப்பட ஒளிச்சத்திரம் இசை ஏ எம் ராஜா திரைக்கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது திருவிழா எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:20 புதுச்சேரி சட்டப்பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் குறித்த விமர்சனங்கள். 7:25 உழவருக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பழமரங்கள் சாகுபடி அனுபவங்களை பகிர்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் தண்ணீர்குளம் கே செந்தில்குமார் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். பருவநிலை மாற்றங்களுக்கான மாற்றுப்பயிர் திட்டம் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் திருநெல்வேலி மாவட்டம் கிள்ளிக்குளம் வவுசி சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜோசப் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். எட்டு மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர் சிவரஞ்சனி நாடகம் எழுத்தாக்கம் வி ராமச்சந்திரன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் சீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 1215 KHz முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும்

6:05-8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:11, மாலை 6:58, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேர்களே. இனி சேவை செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் மற்றும் நகர் அருள்மிகு மேலமாரியம்மன் திருக்கோயில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை 9 மணிக்கு கணபதி ஹோமம், இரவு 7 மணிக்கு வாஸ்து சாந்தி மிருச்சங்கீர்ஷனம் நடைபெறும். கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, மாலை

இன்று காலை 9 மணிக்கு கணபதி ஹோமம், இரவு 7 மணிக்கு வாஸ்து சாந்தி, மிருச்சங்கீர்ஷனம் நடைபெறும். கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை விக்னேஸ்வர பூஜை, மாலை முதல் காலை பூஜை நடைபெறும். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் தில்லைநகர் பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ தில்லை விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை 7:30 மணிக்கு மேல் 9:30 மணிக்குள் நடைபெறும்.

0: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: இறை தொண்டு, இறைவனுக்காக செய்யும் சேவையே இறை தொண்டு எனப்படும். இது கோயில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் தொண்டு செய்வதாகும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற திருமூலரின் சித்தாந்தம் மக்களிடையே நிலவுவதும் நாம் அறிந்ததே. தெய்வம் நீ என்று உணர் என்ற பாரதியின் குற்றின்படி ஒவ்வொரு உயிர்க்குள்ளும் இறைவன் வாசம் செய்கிறான். இருப்பினும் பொறாமை, கோபம், கள்ளத்தனம் உள்ள உள்ளத்தில் இறைவன் இருப்பதில்லை. அவ்வாறென்றால் எத்தகைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்ற வினா எழும்போது ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவேல் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் என்று கண்ணதாசன் விடை கூறுகிறார். இத்தக அன்புள்ளம் கருணை உள்ளம் கொண்ட மனிதர்களுக்கு செய்யும் தொண்டும் இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும். இறை அடியார்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்து நீங்காத நற்பேரினையும் புகழினையும் பெற்று இன்றளவிலும் ஒவ்வொருவர் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இறை தொண்டு செய்கின்ற அடியார்கள் கோவிலை சுத்தம் செய்வது, திருவிளக்கு ஏற்றுவது, கோவிலுக்குள் தோட்டங்கள் அமைத்து மலர்களால் இறைவனுக்கு பூசை செய்வது போன்ற செயல்களை செய்து மகிழ்ந்தனர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதன் அடிப்படையில் இறைவன் வீற்றிருக்கின்ற திருத்தலங்களில் உளவார பணி செய்து இறை தொண்டு ஆற்றிய நாயன்மார் அப்பர் பெருமான் என்று அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் ஆவார். அவரை சோதிப்பதற்காக அவர் தூய்மைப்படுத்தும் இடங்களில் எல்லாம் பொன்னையும் மணியையும் இறைவன் குவித்த போதும் அவைகளை கண்ட அப்பர் பெருமான் அவைகளை கோவிலுக்கு வருகின்ற இறை அடியார்களின் கால்களை உறுத்தும் கற்களாக கருதி கூட்டித் தள்ளிவிடுகிறார். இவரது உளவார பணியின் தொண்டினை மார்பார பொலிகண்ணீர் மலைவாரும் திருவடிவும் மதுர வாக்கின் சேர்வாரும் திருவாயில் தீந்தமிழின் மாலைகளும் செம்மண் தாளே சார்வான திருமணமும் உளவார தனிப்படையும் தாமுமாகி பார்வாள திருவிதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்ற பதிகம் இறை தொண்டே அவரது கடமையாக இருந்ததனை சுட்டுகிறது. அப்பர் பெருமான் சிவாலயங்களிலும் அதனை சுற்றியுள்ள திருவிதிகளிலும் தூய்மை பணியினை செய்து இறை தொண்டு ஆற்றினார். மேலும் உடலின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் இறைவனை வணங்க வேண்டும் என்று திரு அங்க மாலையில் வலியுறுத்துகிறார். வைணவ அடியாரான பெரியாழ்வார் திருவள்ளிபுத்தூரில் நந்தவனம் அமைத்து வடபெரும் கோயில் உடையானுக்கு பூமாலை சாற்றும் பணியினை செய்து வந்தார். பூமாலையாலும் பாமாலையாலும் இறை தொண்டு செய்தார். பூமாலை கொண்டு நின்றால் போற்றி புகுந்தேன் நான், காமாலை கண்ணினோர்க்கு இனிய காட்சி போல் மாமாலையானே வண்புதுவை பட்டப்பிரான் கோமாலை சொல்ல கேட்டு உகந்தருள் செய்யாயோ என்னும் பாசுரத்தின் வழி இறைவனே உன் அழகிய திருவடிகளுக்கு அழகான பூமாலைகளை சாற்றி போற்றி துதித்து உன் திருவடிகளையே அடைக்கலமாக புகுந்தேன். காமாலை வந்தவர்களுக்கு எவ்வாறு இனிய நிறமாகிய கண் பார்வை கிடைக்கின்றதோ அவ்வாறே என் போன்ற அடியார்களுக்கு இனிய காட்சியாக இருக்கிறார். பெருமை மிக்க திருமாலை உடையவனே வளமிக்க திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பாடிய இந்த தமிழ் மாலையை கேட்டு நீ மனமகிழ்ந்து எனக்கு அருள் செய்வாயாக என்று கூறுவதில் இருந்து அவர் பூமாலைகளால் செய்த கைங்கரியம் வெளிப்படுகிறது. அவனிடத்து கொள்ளும் ஆர்வமே பூவாகிறது.

0: தொண்டரடி பொடியாழ்வார், ஆண்டாள் உள்ளிட்ட பிற அடியார்களும் இறைவனுக்கு இறை அடியார்களுக்கும் செய்யும் தொண்டே சிறப்பானது என்று தொண்டு செய்து சிறப்புற்றனர். நீதி நூல்கள் பிற உயிர்களிடத்து அன்பு காட்டுவதும் வறியவர்களுக்கு ஈவதும் உண்மையான இறை தொண்டாகும் என்கின்றன. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பிற உயிர்களிடத்து அன்பும் கருணையும் கொண்ட நல்ல மனம் படைத்தவர்களுக்கு இருள் நிறைந்த நரகம் என்பது எப்போதும் இல்லை என்கிறது வள்ளுவம். திருமூலரும் அன்பே சிவம் என்கிறார். மற்ற உயிர்களிடத்து அன்பு காட்டுதலே இறைவனுக்கு செய்யும் தொண்டாகும் என்பதனை இக்கூற்று வலியுறுத்துகிறது. இறை தொண்டு செய்யும் மனிதர்களிடம் அன்பு, கருணை, பணிவு, சிந்தனை தெளிவு, சமூக நலன் சார்ந்த எண்ணங்கள் உருப்பெறும். இந்த எண்ணங்கள் மனிதர்களை மேன்மையுடையவர்களாக மாற்றும். இந்த மேன்மை குணமுடையவர்கள் இறைவனுக்கு மட்டுமின்றி மனிதர்களுக்கும் சேவை செய்வர். ஏனெனில் தன்னலமற்ற மனித சேவை இறைவனை அடைவதற்கான திறவுகோலாக இருக்கிறது. பிறருக்கு உதவுவதும், உண்மை பேசுவதும், கோபத்தினை தவிர்ப்பதும் போன்ற நல்ல பண்புகளை நம்மிடம் வளர்த்துக் கொள்வதே இறைவனுக்கு செய்யும் சிறந்த தொண்டாகும். அவ்வியல்புகளை கொண்டு உண்மையான இறை தொண்டினை புரிவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 6:15. நேர்களே, உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மன கமழ வரும் இந்த நிகழ்ச்சி பக்தி மலர்கள் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், மலேசியா வாசுதேவன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 10 நாள், இன்று வியாழக்கிழமை. நேரம் 6:35. 3 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வெண்பன்றி வளர்க்க ஏத்த இடம் தான் இந்த ஆத்தாங்கர ஓரம். சீக்கிரமா நம்ம இடத்திலே பன்றி கொட்டைக போட்டுட வேண்டியதுதான். சரி, இடமெல்லாம் பார்த்தாச்சே, பைக் எடுத்துக்கிட்ட அப்படியே ஒரு பாட்டு பாடிட்ட மகிழ்ச்சியா போவோம் வீட்டுக்கு.

ஒரு கொம்பில் குத்தி காட்டு, நாலு காலு நாலு தோளும் மிரட்டி தூள் கிளப்பி காட்டு, என் பாட்டங்கூத்து என் பாட்டங்கூத்து என் பாட்டங்கூத்து, நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு கூத்த காட்டு, நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு நாட்டு வேட்ட கூத்த காட்டு, நாட்டு நாட்டு நாட்டு பாட்டு படிச்சு தப்படிச்சு காட்டு, நாட்டு நாட்டு நாட்டு வெற்றி கொடி.

0: கருத்தமுத்து, ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா,
1: இருப்பா, வண்டி வண்டியை நிறுத்துற, மோட்டார் பைக்கை நிறுத்துறா, இருப்பா.
0: என்னப்பா இன்னும் வேகமா வந்துட்டு இருக்கிற?
1: கருத்தமுத்து ரொம்ப மகிழ்ச்சியா தான் பாருக்கிறான்.
0: அது என்னப்பா காலையிலேயே உனக்கு மகிழ்ச்சி கொடுத்த விஷயம்?
1: ஆமா, நீ தான் சொன்னியா, வெண்பன்றி வளர்க்கிற முறை, பராமரிக்கிற முறை, இத பத்தி சொன்னியா?
0: ஆமா,
1: எனக்கு வெண்பன்றி வளர்க்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுதுப்பா.
0: அப்ப பொழுது எப்ப விடியும்னு உட்கார்ந்து இருந்திருக்க?
1: ஆமா காத்துமுத்த, 4:30 பைக் எடுத்தான், போயிட்டு வெண்பன்றி வளர்க்கறதுக்கு ஏத்த இடமான்னு ஆத்தங்கார ஓரமா நான் வாங்க போற தடல போய் பாத்துட்டு வரேன்பா.
0: ஓஹோ, சரி சரி, பாத்த என்ன தோணுச்சு?
1: காத்துமுத்த, நீ சொன்ன மாதிரியே ஆத்தங்கரம் ஓரமா இடம் அருமையா இருக்குதுப்பா. ஊருக்கு அப்பால 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இடம் இருக்கு, தண்ணி வசதி நல்லா இருக்கு, போக்குவரத்தும் ரொம்ப ஈஸியா இருக்குதுப்பா.
0: ஓஹோ, அதனால அந்த 1 ஏக்கர்ல வெண்பன்றை வளர்க்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்ட?
1: ஆமா.
0: சரி சரிப்பா, ஏற்கனவே வெண்பன்றை வளர்க்கறது பராமரிக்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு சொன்னேன்.
1: சரி,
0: இன்னொரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்ல மறந்துட்டப்பானா?
1: அப்படியா?
0: ஆமாப்பா,
1: சொல்லு சொல்லு சொல்லுப்பா.
0: பொதுவா வெண்பன்றி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம நிலத்திலேயே மேடான பகுதியா அது இருக்குதான்னு பாக்கணும்பா.
1: காத்துமுத்த, நீ சொன்ன மாதிரி ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற அந்த தடல ரொம்ப மேடான பகுதி தான்
0: பா. அப்ப உனக்கு பிரச்சனையே இல்லப்பா.
1: பரவாயில்ல, சந்தோஷம்.
0: ஏன் மேடான பகுதியா இருக்கணும்னா,

0: மழை காலத்துல தண்ணி தேங்க கூடாது.
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஏன்னா சேனையா இருக்கிற பன்றிகளை அப்புறம் நம்ம தேவையில்லாம வேற இடத்துக்கு மாத்தணும்னு வச்சுங்க, அது பிரச்சனையை உண்டு பண்ணிடும்.
1: ஆமா ஆமா.
0: அதனாலதான் நல்ல மேடான பகுதியா பார்த்து நாம இந்த பன்றிக்கான கொட்டகைய போடணும்.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி காத்த முத்த, நாளைக்கு நேரம் நல்லா இருக்க, நாளைக்கு அந்த தடல வாங்குற வேலையில மும்முரமா இறங்கிடுவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு.
0: கட்டாயம் செய்ப்பா, அருமையான இடம். நானும் அந்த பக்கம் எல்லாம் போயிருக்கேன், நல்ல மேடான பகுதி தான்.
1: சரி சரி.
0: சுத்து வட்டாரத்திலேயே அதுதான்ப்பா மேடான பகுதின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: இதுல இன்னொரு விஷயம்ப்பா, நம்ம பன்றிகள் வரப்புல மேடான பகுதியா இருக்கிறதும் முக்கியம். அப்புறம் பன்றிகளுடைய அந்த கழிவு சாணம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை நல்லா காய வைக்கிறதுக்கும் மேடான பகுதியா இருந்தா நல்லதுப்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா, பன்றிகளுடைய அந்த கழிவை நல்லா காய வச்சு அது முறுமுறுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதை அப்படியே நம்ம ஒரு சாக்குல போட்டு கட்டி அதை நல்லா உரமா நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: அந்த கழிவும் நமக்கு ரொம்ப லாபம் கொடுக்குதுன்னு சொல்லு.
0: எப்பா, நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க, இந்த பன்றிகளுடைய அந்த கழிவு இருக்குல்ல,
1: ஆமா,
0: அத நல்லா மக்க வச்சு காய்கறி பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்துறாங்கப்பா.
1: ஆமாப்பா,
0: அது நல்லா லாபம் கொடுக்கறதுப்பா. வாழை, தக்காளி, நிலக்கடலை, கத்திரி, வெண்டை, இது மாதிரி சாகுபடி எல்லாம் பண்றாங்க இல்லையா, இந்த பன்றியுடைய சாணத்தை நம்ம மக்க வச்சு அதை ஒரு உரமா நம்ம பயன்படுத்தணும்னா விளைச்சல அமோகமா இருக்கும்பா.
1: பரவாயில்ல.
0: ஆமாப்பா, இதெல்லாம் நம்ம விளைவிச்சு டவுனுக்கு கொண்டு போனோம்னு வச்சுங்க, இந்த காய்கறிய பார்த்த உடனே அந்த பச்சை பசேர்னு பாக்கறதுக்கே பளபளப்பா இருக்குல்ல.
1: அதான் வெண் பன்றியே அழகா இருக்குது, அதனுடைய சாணத்துல இருந்து விளைவிக்கிற காய்கறியும் சுவையா தான் இருக்கும்ல.
0: ஆமாப்பா, சாப்பிடறதுக்கு நல்லா சுவையா இருக்கும், பாக்கறதுக்கும் நல்ல வாலிபமா அழகா பளிச்சுன்னு இருக்கும்பா.
1: பரவாயில்ல, இதுலயும் நம்ம லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமாப்பா, இது போக அதனுடைய சிறுநீரா இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன இல்லையா, அது வெப்பம் தாங்காது, அப்பப்ப அது உடம்புல தண்ணி அடிக்கணும்னு. அப்ப அந்த தண்ணி அடிக்கும் போது நீ கழுவி விட்ட தண்ணி எல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் நம்ம விவசாய நிலங்கள்ல கொண்டு வந்து பயன்படுத்தணும்னா இன்னும் நல்ல உரம் கிடைச்ச மாதிரி ஆயிடும், சத்து கிடைச்ச மாதிரி ஆயிடும்பா.
1: கதை முத்த, தொட்டதெல்லாம் பொண்ணாகும்ன்றமா, அது மாதிரி கதையா அதுக்கு பண்ணி சொல்றது.
0: ஆமாப்பா, வெண்பன்றி வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. பாக்கிறதுக்கு கேக்கிறதுக்கு வேணா அது என்னடா அது பன்றி வளர்க்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அதுல நிறைய லாபம் இருக்குப்பா. நிச்சயமா நீ செய்வ, அருமையான எதிர்காலம் உனக்கு காத்து இருக்குப்பா.
1: ரொம்ப சந்தோஷம் காத்து முத்த.
0: ஆமாப்பா, இன்னொரு விஷயமும் உன்கிட்ட சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: 3 மாசத்துல ஆண் பன்றி குட்டிய நம்ம வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சிடணும்னு நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன்.
1: ஆமா.
0: அதுக்கான காரணம் என்ன சொன்னேன், ஒரே இனத்திலேயே பறந்துச்சுன்னா மரபணு கோளாறு வரும்.
1: ஆமா ஆமா
0: அப்படின்னு சொன்னேன்.
1: வேற ஒரு பண்ணையில இருந்து ஆண் பன்றிய கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற பெண் பன்றி கூட இனச்சேர்க்கை பண்றதுதான் நல்லதுன்னு சொன்னேன்.
0: ஆமாப்பா, இத ரொம்ப மனசுல வச்சுக்க. அப்புறம் ஒரு 4-5 தடவைக்கு மேல குட்டிகள் போட்ட அந்த பெண் பன்றி இருக்குல்ல,
1: ஆமா,
0: அத அதுக்கு மேல நம்ம வந்து குட்டிகள் போட அலோவ் பண்ண கூடாது.
1: ஓஹோ.
0: ஏன்னா குட்டிகளோட எண்ணிக்கை அது அதிகமா இருக்காது, அப்புறம் அது குறைச்சு குறைச்சு போடும், நமக்கு லாபம் இருக்காது. அதனால 4-5 தடவைக்கு மேல குட்டிகள் போட்ட அந்த பெண் பன்றிகளை இறைச்சிக்காக நம்ம வித்துடணும்.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா, அதுக்கு மேல அதை வச்சுக்க கூடாது. ஏன்னா அந்த குட்டி உற்பத்தி அதிகமா இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பண்ணைய வச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்பா.
1: ஓஹோ. காது முத்த, நேத்து கூட சொன்ன வெண்பன்றி இறைச்சி ஹோட்டலுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன, சாதாரண மக்களும் சாப்பிடலாமா?
0: எப்ப, தாராளமா சாப்பிடலாம். நம்ம பகுதிகளில் வந்து மக்கள் வந்து அதை சாப்பிடுற பழக்கம் இன்னும் சரியான முறையில வரல. கொஞ்சம் கிராமங்கள் எல்லாம் கொஞ்சம் அருகழுப்பு படுறாங்க. ஆனா நீ விருப்பப்பட்டீன்னா நீ சாப்பிடலாம்பா. அருமையான ஒரு உணவு, நீ தாராளமா டவுன்ல இருக்க ஹோட்டலுக்கு எல்லாம் குடுக்கலாம். பின்னாடி உனக்கு நல்ல லாபத்தோட உன் வாழ்க்கை முறையே மாறி அமோகமா வளர்ந்துருவப்பா.
1: நீ சொன்னபடியே நடக்கட்டும் காத்தமுத்த.
0: சரிப்பா காத்தமுத்த, நான் கிளம்புறப்பா.
1: காத்தமுத்த, 1 நிமிஷம் இருப்பா, வண்டி பாக்ஸ்
2: திறக்கறேன்.
1: இந்தப்பா காத்தமுத்த, தேங்காய் பூ.
0: ஓஹோ, பை நிறைய தேங்காய் பூ இருக்குது.
1: ஆமாப்பா, நேத்து டவுனுக்கு போனோம்பா, அதுல கொஞ்சம் உனக்கு கொடுக்கலாம்னு எடுத்து வச்சேன். டவுன்ல தள்ளுவண்டியில நல்லா ஒரு 100 தேங்காய் பூ இருந்தது, பார்த்தேன் ஒரு 10 தேங்காய் பூ வாங்கிட்டேன்.
0: நல்ல அருமையான விஷயம்ப்பா இது. தேங்காய் பூவை நம்ம சாப்பிடணும்பா.
1: ஆமாப்பா.
0: எப்பா, தேங்காய் பூல ஊட்டச்சத்து நிறைய இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி இரு மடங்கு அதிகரிக்குமா?
1: ஓ, இரு மடங்கா?
0: ஆமாப்பா, தேங்காய் பூ இன்சுலின் சுரப்பைய தூண்டுதான்.
1: அடடடா,

0: ரத்தத்துல அதிகப்படியான சக்கரைய கட்டுப்படுத்துதான் இந்த தேங்காய் பூ.
1: ஓஹோ,
0: ஜீரண சக்தி சில பேருக்கு குறைவா இருக்குல்ல?
1: ஆமா,
0: சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட கூப்பிட்டா எனக்கு செரிக்கவே இல்ல, வயிறு முழுக்க அப்படியே இருக்கு சாப்பிட்டதும்பாங்கல்ல,
1: ஆமா,
0: அவங்களுக்கு எல்லாம் முதல்ல இதை வாங்கி கொடு. அவ்வளவு விஷயம் இருக்குப்பா இந்த தேங்காய் பூல.
1: தேங்காய் பூ வாங்கி சாப்பிட்டா எந்த நோய் வராது பொழுது. சரி காத்து முத்து, போயிட்டு வா.
0: நான் கிளம்புறப்பா.
1: சரி, மாடுகள்லாம் கொட்டைகள் இருக்கும், மணி ஆயிடுச்சு, பால்காரர் வேற, பால்காரக்க நேரம் வந்திருப்பாரு, நாமளும் கிளம்புவோம்.

0: இன்றைய உழவுக்கான செய்திகளில் பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். மைபாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தேர்வு செய்யப்பட்டு மாணவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். விளையாட்டு, தலைமை பண்பு, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடனான இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கின்றனர். அதிக ரயில் போக்குவரத்து உள்ள வழித்தடங்களை நான்கு வழி பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஹவுரா, சென்னை மும்பை, சென்னை தில்லி உள்ளிட்ட 7 முக்கியமான வழித்தடங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வழித்தடங்கள் 11,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்றும் நாட்டின் மொத்த ரயில் போக்குவரத்தில் பெரும்பகுதி இந்த வழித்தடம் வழியாக நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழித்தடங்களை நான்கு வழிப்பாதைகளாக மாற்றுவதன் மூலம் அதிகரித்து வரும் ரயில் போக்குவரத்தை திறமையாக கையாள முடியும் என்றும் ரயில்களின் இயக்கத்தை மேலும் மேம்படுத்த முடியும் என்றும் ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வரும் செய்திகளை அறிந்து தாம் அதிர்ச்சியும் துயரமும் அடைந்துள்ளதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இந்த பேரிடரில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை விரைந்து மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு அரசு இல்ல உயரதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களுக்கு உதவி தேவைப்படும் நிலையில் அவர்களோ மாநிலத்தில் உள்ள அவர்களது உறவினர்களோ தொடர்பு கொள்ள தமிழக அரசு அவசர தொலைபேசி எண்களை அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் உதவியுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் குறித்த தகவல்களை பெற்று அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற கும்பகோணத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள்

0: மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டு தமிழகத்திற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
1: போன இடத்துல என்ன ஆனாங்க ஏதுன்னு தெரியல, நேபாளத்துலதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. நேற்று வரைக்கும் எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, இப்ப இது வரைக்கும் சேஃப் ஆனதுலயும் அவங்க பேர் வரல, அந்த மிஸ்ஸிங்லயும் பேர் வரல. நேத்து பேசின வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டாங்க, நேபாளத்துல இருந்து பேசினாங்க வாய்ஸ் மெசேஜ், அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. எங்களுக்கு அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியணும், சேஃபா எங்களுக்கு பத்திரமா எங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கணும், உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்.
0: இந்நிலையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசும் மாநில அரசும் விரைந்து செயல்பட்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள அரசுடன் இணைந்து மத்திய அரசு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெருவெள்ளத்தில் 60 தமிழர்கள் உட்பட 400 மேற்பட்ட இந்தியர்கள் காணாமல் போனதாக வெளியாகியுள்ள செய்தி வேதனை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் தண்ணீரை திறந்துவிட உள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அணையின் நீர் இருப்பை பொறுத்து 45 நாட்களுக்கு தண்ணீரை திறந்துவிட மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளதால் குறுகிய கால மற்றும் நடுத்தர கால நெல் ரகங்களை பயிரிட விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குமாறு வேளாண் துறையினர் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். மாநில மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 உறுப்பினர்களை நியமனம் செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் ஆர் என் மஞ்சுளா மற்றும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திருமதி சுகந்தி ஆகியோர் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் அவர்களது பொறுப்பேற்கும் நாளிலிருந்து 3 இப்பதவியை அவர்கள் வகிப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் உயர்தலைவர் முஜ்தபா காமினேனி படுகாயமடைந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையே வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உறவுகள் வலுவடைந்துள்ளதாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் தூதர் ஹர்வ் டெல்ஃபின் கூறியுள்ளார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்ததாக திரிபுராவில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமை தேர்தல் ஆணையருடன் மாணவர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. குண்டர் சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் சிறையில் அடைத்து பிறப்பிக்கப்படும் உத்தரவுகளை ஆய்வு செய்வதற்காக அறிவுரைக் கழகத்தை மாற்றியமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்திற்கான தொகை உயர்த்தப்பட்டுள்ளதால் ஏற்கனவே உள்ள காப்பீட்டு அட்டைகளையே பயனாளிகள் பயன்படுத்தி சிகிச்சை பெறலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக 10,000 வீடுகளில் குப்பைகளை தரம் பிரிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக 15 IAS அதிகாரிகளை மாநில அரசு நியமித்துள்ளது.

விளையாட்டுச் செய்திகள். கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மரை 19-9 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எய்ன் யோ இங்கியை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ராணி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எகிப்தின் முகமது எல்ஷெர்பினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ராணியை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் இன்று காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். அதிக ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை 4 வழிப்பாதைகளாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து அடுத்த மாதம் 1 முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கிராண்ட் செஸ் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 101.8 நேரம் 6:50 20 நொடிகள். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்க நகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க. ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
5: எந்த ஒரு நிலப்பரப்பில் ஓர் ஆண்டிற்கான மொத்த மழையளவு 25 சென்டிமீட்டருக்கு குறைவாக உள்ளதோ அது பாலைவனமாக கருதப்படுகிறது. பாலைவனங்கள் என்றதும் நம் மனதில் தோன்றும் கடுமையான வெயிலுடன் கூடிய வறண்ட வானிலை, ஒட்டகங்கள், மணற்புயல் போன்றவற்றை அடக்கிய நிலப்பரப்புகள் அனைத்தும் பூமத்திய ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடையேயும் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையேயும் இருக்கும் நிலப்பரப்புகளில்தான் உள்ளன. ஆனால் பாலைவனங்கள் என்பவை இந்த வறண்ட பகுதிகள் மட்டும் இல்லை, பனிப்பாளங்கள் நிரம்பிய பாலைவனங்களும் உள்ளன. திபெத்திய பீடபூமி, அமெரிக்காவின் கிரேட் பேசின் பகுதி, சீனாவின் கோபி பாலைவனம் ஆகியவை இதை போன்றவை. அண்டார்டிகாவின் மெக்மூடோ பள்ளத்தாக்கு துருவ நிலப்பகுதியில் உள்ள பாலைவனம் ஆகும். இங்கு நிலவும் வெப்பம் -20 டிகிரி செல்சியஸ், ஆனால் வருட மழையளவு 10 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்கும். பூமத்திய ரேகையில் அதிக வெயில் இருப்பதால் சூடான காற்று மேல் எழுந்து குறைந்த காற்றழுத்த மண்டலங்களை உருவாக்குகிறது. அவை மெதுவாக நகர்ந்து கடக ரேகை அல்லது மகர ரேகை நோக்கி செல்கின்றன. செல்லும் வழியில் வலுவிழந்து இறுதியில் மழையாக இறங்கினாலும் அவை செல்லும் வழியில் காற்று மண்டலத்தில் இருக்கும் ஈரப்பதத்தை எடுத்துச் சென்று விடுவதால் அங்கே பாலைவனங்கள் உருவாகின்றன. அதை போலவே துருவ பகுதிகளில் இருந்து வறண்ட காற்று மண்டலங்கள் கடக மற்றும் மகர ரேகைகள் நோக்கி பயணிக்கின்றன. அவையும் செல்லும் வழியில் பாலைவனங்களை உருவாக்குகின்றன. பாலைவனங்கள் உருவாவதில் பசுமை குடில் விளைவு முக்கிய பங்கு வகிக்கிறது. குளிர் தேசங்களில் பூக்களையோ காய்கறிகளையோ பயிரிடும் போது அந்த குளிரிலேயே அவை வளராது போகும். எனவே கண்ணாடி சுவர்களினால் ஒரு கூடாரத்தை உருவாக்கி அதனுள் குளிர் வராது தடுத்து செடிகளை பயிர் செய்வார்கள். வெளியிலிருந்து குளிர் வராது தடுப்பதுடன் உள்ளே இருக்கும் அதிகமான வெப்பம் வெளியில் செல்லாமலும் கண்ணாடி சுவர்கள்

0: பாதுகாக்கும். நாளடைவில் கண்ணாடி சுவர்களுக்கு பதிலாக பச்சை நிறமுள்ள செயற்கை தகடுகளினாலும் இந்த கூடாரங்கள் அமைக்கப்பட்டன. இவை பசுமை குடில்கள் என்று அழைக்கப்பட்டன. இதைப் போன்ற பசுமை குடில்களின் உள்ளே சென்றால் வெளியில் உள்ள குளிருக்கு மாறாக மிகவும் வெப்பமாக இருக்கும். இப்போது பூமிக்கு வருவோம். பூமி சூரியனிடமிருந்து வெப்பத்தை பெறுகிறது. அதனால் பகலாக உள்ள பகுதியில் தரை சூடேறுகிறது. பின்னர் இரவு வந்ததும் தரையில் இருந்த வெப்பம் உயரே செல்கிறது. இந்த வெப்பம் முற்றிலுமாக விண்வெளிக்கு சென்றுவிட்டால் பூமி முழுவதும் கடுமையாக குளிர்ந்துவிடும். அப்படி குளிர்ந்து விட்டால் பூமியில் உயிரினங்கள் வாழ சாத்தியமே இருக்காது. ஆனால் இயற்கையின் வரமாக பூமியில் கடும் குளிர் வீசாதவாறு கரியமில வாயுவும் மீத்தேனும் மற்ற வாயுக்களும் உயரே செல்லும் வெப்பத்தின் ஒரு பகுதியை கீழ் நோக்கி பூமிக்கு திருப்புகின்றன. எனவே பூமியில் இரவாக உள்ள பகுதி கடும் குளிரால் பாதிக்கப்படாமல் தடுக்கப்படுகிறது. கண்ணாடியால் ஆன பசுமை குடிலில் நிகழ்வது போன்ற விளைவை இந்த வாயுக்கள் உண்டாக்குவதன் காரணமாகவே இந்த வாயுக்கள் பசுமை குடில் வாயுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த வாயுக்கள் நமது இயல்பான வாழ்க்கை முறைகளின் மூலமாகவே வெளியாகின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பாலைவனங்கள் என்னும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: பாண்டிச்சேரியின் தங்க அடையாளம் ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி. குறைந்த சேதாரத்தில் நிறைவான நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
2: இனி தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மை பாரத் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் இளைஞர்களின் பங்கேற்புடன் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கும் அவர் தலைமை தாங்குகிறார். நேபாளத்தில் மத்திய பகுதியில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்துள்ளனர். 133 இந்தியர்கள் உட்பட 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சாத்தியமான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். பிரதமரின் ஆதரவான வார்த்தைகளுக்கும் உதவிகள் வழங்க முன்வந்ததற்கும் நேபாள பிரதமர் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மீட்பு நிவாரணம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக அவசரகால உதவியாக 1500 கோடி ரூபாயை உலக வங்கி வழங்கியுள்ளது. புதுச்சேரி பாகூர் துறைமை நிலையத்தில் இருந்து செல்லும் பண்டசோழநூல் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை வர்க்காலோடை, கன்னிக்கோயில், முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் ஒரு பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், உச்சிமேடு, மதிகிருஷ்ணாபுரம், சுள்ளியாங்குப்பம், குருவினத்தம், சோரியாங்குப்பம், பரிக்கல்பட்டு, ஆராய்ச்சிக்குப்பம் மற்றும் குமுதன்மேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: புதுவை புதுமையில் இனி தொடர்வது
6: சுழற்சி. சிறுகதை கேட்கலாம். எழுதி வழங்குபவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள்.
7: தோட்டத்து பக்கம் நானும் அம்மாவும் சென்று அங்குள்ள மரங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அம்மா பலாமரம், மாமரம் இரண்டையும் அண்ணாந்து பார்த்தாள். முதல் வருஷம் காய்த்த பலாப்பழம், மாங்காய்களையும் தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் மற்றும் உறவுகளிலும் கொடுத்து மகிழ்ந்ததனை சொன்னாள். தென்னங்கன்று எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கிறது, காய்க்க இன்னும்

எத்தனை வருஷமாகும் என்பது போல அவரின் பார்வை அதன் பருமன், உயரம் போன்றவற்றை கவனிப்பதாக இருந்தது. அடுத்து அவரின் பார்வை எலுமிச்சை பக்கம் வந்தது. பூவும் பிஞ்சும் காயுமாக மரத்தில் காய்ப்பு அதிகமாக இருந்ததனை கண்கொட்டாமல் பார்த்தாள். எனக்கு திடுக்கின்றது, வெள்ளை குட்டி ஞாபகம் வந்துதான் பார்க்கிறாரா என்கிற யோசனையில் அம்மாவின் முகத்தை பார்த்தேன். உடன் வெள்ளை குட்டியை புதைத்த மேடு தெரிகிறதா என்றும் கண்கள் அம்மரத்தின் கீழ் சென்றது. நல்ல வேளையாக அவ்வப்பொழுது பெய்த மழையினாலும் தண்ணீர் தொட்டி நிரம்பி வழிந்து நின்றதினாலும் மரத்தின் கீழ் இருந்த மேடு கரைந்து போயிருந்தது. மேடு இருந்தால் அம்மாவிற்கு நினைவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படியோ நினைவு வரக்கூடாதென்று எண்ணிக்கொண்டேன். ஒரு நாள் பெரிய பூனை அம்மாவின் மடியில் வந்து படுத்து கொண்டது. அம்மா மெல்ல அதன் உடம்பில் கை வைத்து தாய்மை உணர்வில் தடவி கொடுக்க வெகு நேரம் வரை மடியிலேயே படுத்திருந்தது. அந்த இரவுதான் அது இரண்டு குட்டிகளை ஈன்ற தினம். விடிந்ததும் குட்டிகள் இருக்கும் இடத்திற்கு அம்மாவை அழைத்து சென்று காண்பித்தது. என்ன அறிவு என்று வியந்து போனோம். சில நாட்களில் வீட்டிற்கு வருபவர்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைகளோட கொஞ்சிறதை விட்டுட்டு இப்படி பூனையோடையும் அதன் குட்டியோடையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்று தமாஷாக கேட்டு சென்றிருக்கிறார்கள். அம்மாவிற்கு மட்டும் இப்பொழுது ஞாபகம் வந்தால் கலங்கித்தான் போவார்கள். குட்டி இல்லாமல் போன அன்றைய தினம் தாய் பூனை உட்பட எங்கள் எல்லோருக்குமே சோகம்தான். தாய் பூனை தோட்டத்தையே சுற்றி சுற்றி வந்ததனை மறக்க முடியாத நிகழ்வாக என்னுள் ஆழமாக புதைந்துள்ளது. ஏன் இப்படி இருக்கிறதென்று முதலில் எங்கள் யாருக்கும் புரிந்திருக்கவில்லை. உண்மை தெரிய வந்ததும் தான் புரிந்தது. சோர்ந்து சோர்ந்து படுக்குது. நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. அது எப்படி கலகலப்பா இருக்கும்? பொழுதுக்கும் கூடவே இழுத்துக்கிட்டு அலைஞ்சுது, பறி கொடுத்துட்டு வந்துடுச்சு. புள்ள போயிடுச்சுன்னு சொல்ல தெரியுதா ஒன்னா? இங்கதானே இருக்கும்னு தோட்டத்தையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அஞ்சாறு மாசம் வளர்த்தோம், போய் சேர்ந்துருச்சு, அவ்வளவுதான் என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டாலும் முழுமையான வருத்தத்தினை யாரும் வெளியில் காட்டிக் கொள்ளாதவர்களாகவே இருந்தோம். ஆனாலும் குட்டியை புதைத்த இடத்தை அவ்வப்பொழுது பார்த்து கண்கள் கலங்கித்தான் போனோம். சில நாட்கள் வரை யாருக்கும் உணவு கொள்ளவில்லை. பெரிய பூனையும் எதுவும் சாப்பிடாததால் உடல் தளர்ந்தது போலிருந்தது. எத்தனையோ முறை தனியாக விட்டுவிட்டு வெளியூர் சென்று திரும்பியிருந்த போதும் கூட பத்திரமாக இருந்துவிட்டு இப்பொழுது வீட்டில் ஆள் இருந்து விட்டாச்சே என்கிற கவலைதான் அதிகமாக இருந்தது எங்களுக்கு. வேலை களைந்து வீட்டிற்கு கிளம்பி வருகிற பொழுது வழியில் மந்தாரகுப்பம் புது பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டாலே குழந்தைகள் இருந்தால் ஏதாவது வாங்கிக்கிட்டு போகணும்னு தோணுற மாதிரி வீட்டில் வளரும் இரண்டு வெள்ளை பூனைகளின் ஞாபகம் வந்துவிடுகிறது. வழக்கமாக வாங்குகிற கடையில் வண்டியை நிறுத்தி 100 கிராம் நெத்திலி கொடுமா என்றேன். எப்பொழுது வந்தாலும் நெத்திலியை மட்டுமே வாங்குவதால் வாழை, சீலா, மத்தி கருவாடெல்லாம் இருக்கு என்றார்கள். இல்லம்மா, பூனைக்கு தான் வாங்கிட்டு போறேன். நெத்திலிய கத்திரிக்கோளால பொடுசா நறுக்கி சுடுசோத்துல பிசைஞ்சு வச்சோம்னா மிச்சம் மீதி வைக்காம நறுவிசா தின்னுடும். அதனாலதான் நெத்திலி வாங்குறேன், மத்த கருவாடெல்லாம் திங்காதம்மா என்றேன். அதுங்களுக்கு எப்படித்தான் அந்த வாசனை தெரியுமோ தெரியாது. வண்டியை நிறுத்துவதற்குள்ளாகவே இறங்க விடாமல் மியாவ் மியாவ் என்று வண்டியில் தாவுவதும் சுத்தி வருவதுமாக இருந்து கொண்டிருக்கும். என்னைக்காவது மறந்து போய் எதுவும் வாங்காம வந்துட்டோம்னா அவ்வளவுதான், ஏதோ வாங்கிட்டு தான் வந்திருக்கோம்னு காலையே சுத்தி சுத்தி வந்து பிரிகட்டி அடிச்சிடுங்க. அதுக்காகவே ஏதாவது வாங்கிட்டு வந்தே ஆகணுங்கிற நிர்பந்தம் இருந்துகிட்டு இருக்கோம். வண்டி சத்தம் கேட்டாலே குட்டி பூனையும் தாய் பூனையும் இரண்டுமே எங்கிருந்தாலும் ஓடி வந்துவிடும். ஹாரன் சத்தம் கொடுத்து கொண்டேதான் வந்தேன், இருந்தும் இரண்டுமே வரவில்லை. வண்டியை தாழ்வாரத்தில் நிறுத்திவிட்டு உள்ளே வந்தேன். அப்பொழுதும் அவைகள் வரவில்லை. எடுத்து வந்தவைகளை வைத்து விட்டு எங்கே இரண்டு வெள்ளைகளையும் காணோம்? முட்டை அடை ஊத்தி வச்சேன், தின்னுதுவோ, தோட்டத்தில் தான் எங்கேயாவது இருக்கும் என்றால் அம்மா. அப்பொழுது ஒரு போன் வந்தது. எடுத்து பேசியபடி வராந்தாவிலேயே இருந்தேன். சிறிது நேரத்திற்கெல்லாம் பெரிய பூனை வந்தது. எப்பவும் இருக்கிற சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தது. நான் நிற்பதனை பார்த்தபடியே ஒரு ஓரமாய் போய் படுத்து கொண்டது. போன் பேசியபடியே அதனையும் கவனித்தபடி இருந்தேன். என்னப்பா பேச்சியே காணோம், ஏதாவது வேலையா இருக்கியா என்றார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். உங்க போன் வந்தது. நாங்க வளர்க்கிற பூனை நான் பேசி முடிக்கிட்டோம்னு காத்துக்கிட்டு இருக்கு எங்கிட்ட வம்பு பண்றதுக்கு என்றேன். என்னப்பா சொல்ற, பூனை நீ

பேசி முடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கா ஆச்சரியமாக கேட்டார். ஆமா சார், நம்பலியா? இந்நேரம் என் மேல தாவி ஏறி ஒரு வழி பண்ணி வச்சிடும். அப்படி இருக்கிறது தான் இன்னைக்கு ஏனோ எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே படுத்திருக்கு. உங்கள்ட்ட போன் பேசிக்கிட்டே அதையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓ அப்படியா? என் வீட்லயும் ஒரு பூனை இருக்குப்பா. எப்பவாவது வரும், அதுக்கு மிக்சர் வாங்கி வந்துப்பேன், திங்கும், பால் ஊத்தி வைப்பேன், குடிச்சிட்டு போயிடும். போயிடும்னா வீட்டுல வளர்க்கிற பூனை இல்லையா சார் அது என்றேன். இல்லப்பா, அது யார் வீட்டு பூனையே தெரியாது. ஒரு நாள் வந்து வாசல்ல படுத்திருந்தது, பால் வச்சேன், என்ன முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டே குடிச்சது.

இருந்து வீட்டிலேயே வளர்ந்தது சார். பிறந்து 15-20 நாளையான குட்டி. எலி தொல்லை ஜாஸ்தியா இருக்குன்னு எங்க சின்னம்மா வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்து வளர்க்கறான். இப்ப அது பண்ற தொல்லைக்கு எலிங்களே தேவலாம்னு ஆயிடுச்சா என்று சிரித்தபடி கேட்டார். நானும் சிரித்து கொண்டே, தொல்லைதான் இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு சார். நானும் அப்பாவும் பொழுதுக்கும் வெளியே இருந்துட்டு ராத்திரி தான் வருவோம். என் அம்மாவுக்கு அதுங்க தான் துணை என்றேன். ஆமாப்பா, பூனையெல்லாம் வளர்த்துட்டோம்னா நமக்கு அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான். அவ்வளவு பாசமா இருக்கும். சரிப்பா, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம், நீ அதை பாரு, நாம அப்புறம் பேசுவோம் என்று போனை வைத்தார். உள்ளே வந்தேன். என் பின்னாடியே உள்ளே வந்து பேசாமல் போய் ஒரு மூலையில் படுத்து கொண்டது. எங்கடா உன் பிள்ளைய காணோம், நீ மட்டும் இருக்க என்றபடி அருகில் சென்று அதன் மீது கை வைத்து தடவி கொடுத்தேன். நேரத்தை பார்த்தேன். மணி 9 நெருங்கி கொண்டிருந்தது. அம்மா, எங்க குட்டிய காணோம், மணி 9 போகுது, வெளியே போனது இன்னுமா வராம இருக்கும் என்றேன். அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும் என்றாள் அம்மா. நேரம் ஆகி கொண்டே போனது. குட்டி புனை வரவில்லை. வீட்டில் எங்கேயாவது தூங்கி கொண்டிருக்கிறதா? இந்த நேரத்துக்கெல்லாம் தூங்காதே. பொழுதுக்கும் வெளியே சுத்தினது அசதியில வந்து படுத்துவிடும். நேரம் 9. எங்கேயோ வெளியே சென்றிருந்த அப்பாவும் வீட்டினுள் நுழைந்தவுடன் பெரிய பூனை மட்டும் தனியாக படுத்திருந்ததனை பார்த்தார். எங்கடா குட்டிய காணோம் என்றார். தெரியலப்பா, நானும் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அம்மா கிட்ட கேட்டா இங்கதான் எங்கேயாவது இருக்கும்னு சொல்லுது என்றேன். எங்கடா போச்சு, தோட்டத்துல பாரு என்றார். நாங்கள் தேடுவதனை பார்த்து எங்கேயாச்சும் படுத்திருக்கோம், வரும் என்றாள் அம்மா. நாங்கள் வீட்டில் இல்லாத போது பொழுதுக்கும் இருந்து அம்மா தானே அதனை பார்த்துக் கொள்கிறார்கள். அதனால் எப்போது வரும் போகும் என்று அவர்களுக்குத்தான் முழுமையாக தெரியும். எங்கேயாச்சும்னா வீட்டுக்குள்ளேவா இல்ல வெளியில எங்கேயாவதா என்றார் அப்பா அம்மாவிடம். வீட்டுக்குள்ள இருந்தாவா? உங்க குரல் கேட்டு இன்னமும் வராம இருக்கு. வெளியிலதான் எங்கேயாவது படுத்து தூங்கியிருக்கோம், அது முழிச்சுக்கிறப்ப வந்துடும் என்றாள் அம்மா. என்னடா அம்மா இப்படி சொல்லுது, தோட்டத்துல போய் நின்னு கூப்பிட்டு பாருடா என்றார் அப்பா. தோட்டத்துல எங்கப்பா இந்த நேரத்துல போறது, ஒரே இருட்டா இருக்கு. அம்மா சொல்ற மாதிரி எங்கேயாவது படுத்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம் என்றேன். ஆனால் அப்பா, அதுக்கு இல்லடா, பெரிய பொண்ணு ரொம்ப சோகமா வந்து படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தா கண் கலங்குற மாதிரியே இருக்கு. என் மூஞ்சிய பாக்குது பாருடா என்றார் அப்பா. பூனை கலங்குவது போல் இருப்பதாக சொன்னவுடன் அம்மாவும் பூனையை பார்த்தார்கள். என்னது பூனை கலங்குதா? நீ எப்பவுமே வித்தியாசமாத்தான் சொல்வே, பூனை அழுவுறதா நான் இப்பத்தான் கேள்விப்படுறேன் என்று அப்பா சொன்னதற்கு மறுப்பு சொல்லும் விதமாக தாய் பூனை படுத்திருக்கும் இடத்தில் சென்று அதன் முகத்தை பார்த்தேன். ஆமா, எதுவும் சாப்பிடாமல் கலங்குவது போல் அமைதியாக அப்பா சொன்னபடிதான் பெரிய பூனை படுத்திருந்தது. சற்றென்று அம்மா எழுந்து அதனிடம் வந்து மேல் கை வைத்து தடவி கொடுத்தாள். சத்தம் வராததாய் தொண்டை குழிக்குள் இருக்கும்படியாக என்று அதன் குரல் மெதுவாக வந்தது. எங்கள் மூவருக்கும் அப்பொழுதுதான் விபரீதம் புரிந்தது. தன் குட்டி சாப்பிடுகிறது என்றாலே பெரிய பூனை ஒதுங்கி அது சாப்பிட்டு முடிக்கும் வரை பார்த்து கொண்டு படுத்திருக்கும். அதன் குட்டி இல்லாததினால் அது எதையுமே தொடாமல் பார்த்தபடி படுத்திருக்கவும் தான் எல்லோருக்குமே சிறிது சந்தேகம் வர துவங்கியது. அப்பா தோட்டத்து பக்கம் சென்று கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டாலே இரண்டும் எங்கிருந்தாலும் துள்ளி குதித்து ஓடி வரும். பக்கத்திலேயே படுத்திருக்கிற பெரிய பூனை எழுந்திருக்க கூட இல்லை. வாளை மட்டும் ஆட்டியது, தலை நிமிரவில்லை. படுத்த வாக்கிலேயே கண்களை சுழட்டி பார்த்தது. தெரு பக்கம், தோட்டத்து பக்கம் என்று இரண்டு பக்கமும் சென்று கூப்பிட்டு பார்த்தார். காணோம். 3 சென்று மாறி மாறி கூப்பிட்டு பார்த்தோம். குட்டி வரவில்லை. தெருவெங்கும் நாய்களின் கூட்டம். 1-2 வராது, பண்ணை பண்ணையாக 5-6 சேர்ந்துதான் வரும். குட்டி பூனை வெளியே சென்றால் அவ்வளவுதான், வாயிலே அப்பிக்கிட்டு போய்விடும். பூனைகள் இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும். 2 கருப்பு திட்டு, பார்க்க அவ்வளவு அழகாக இருக்கும். தயிர் சாதம் விரும்பி சாப்பிடும். இரண்டையும் பார்க்கிறவர்கள் ஐ எப்படி இருக்கு பாரு, வெள்ளுவிளேர்னு என்பார்கள். கண் திருஷ்டி எங்களுக்கு சுத்தும் போது அந்த இரண்டுக்கும் சேர்த்துதான் சுத்துவார்கள் அம்மா. இரண்டும் என்ன சாப்பிடுகிறது என்று கேட்டு கேட்டு அவைகளை பார்த்து கொள்வதே பெரிய வேலையாக இருந்தது எங்களுக்கு. பெரிய பூனையை உற்று பார்த்த பொழுது அதன் முடி சிலுப்பி கொண்டிருப்பது தெரிந்தது. எங்கேயாவது சண்டை போட்டுதா, காயம் பட்டிருக்குமா என்று ஒருவர் மாற்றி ஒருவர் அதனை கவனித்து பார்த்தோம். வெளியிலே நாய்கள் குறைக்கிற சத்தம் கேட்டது. நான் தெரு பக்கம் போய் பார்த்தேன், ஒன்னும் காணோம் என்று அம்மா சொன்னார்கள். நான் மெயின் ரோட்டிலிருந்து உள்சாலைக்குள் திரும்பும் போது எங்கள் தோட்டத்திலிருந்து 5-6 நாய்கள் கம்பீரமாக போய்க் கொண்டிருந்ததனை பார்த்த ஞாபகம் அப்பொழுதுதான் எனக்கு வந்தது.
அவசர அவசரமாக டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் தோட்டத்திற்கு சென்றேன். சென்று பார்த்துவிட்டு வந்து அப்பாவை மட்டும் அழைத்து கொண்டு, அம்மா பார்க்க வேண்டாம் என்பதற்காக நீ வராதே, உள்ளே போ என்று சொல்லி 4-5

0: நாய்களாக சேர்ந்து கடித்து குதறி போட்டிருந்த குட்டி பூனையை புதைப்பதற்காக கடப்பாறை மண்வெட்டியுடன் தோட்டத்திற்கு சென்றேன்.
1: இதுவரை சுழற்சி சிறுகதை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் ஊத்தங்கால் ப. கோவிந்தராசு அவர்கள்.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ராணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அஞ்சப்படுகிறது. மேலும் 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களில் 133 பேர் இந்தியர்கள் என்று தெரியவந்துள்ளது. திபெத் பகுதியில் இருந்து உருவான இந்த திடீர் வெள்ளம் மத்திய நேபாளத்தின் பல நகரங்களையும் கிராமங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது. பல முக்கியமான பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 12 நீர்மின் திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 8:37 மணிக்கு திபெத் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதற்கு 3 நிமிடங்களுக்கு பிறகு திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாகவும் நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் காரணமாக பனிப்பாறை ஏரி உடைந்து பெருமளவில் தண்ணீர் வெளியேறியிருக்கலாம் என்றும் அதுவே திடீர் வெள்ளத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். ஹெண்டே ஆற்றில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் நீர்மட்ட உயர்வு காரணமாக கோஷி ஆற்றின் வழியாக பெருமளவு வெள்ளநீர் திரிசூலி ஆற்றுக்குள் புகுந்ததாக நேபாளத்தின் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. அதன் பின்னர் ஆற்றின் நீரோட்டப் பாதையில் வெள்ளம் வேகமாக பாய்ந்து பல மாவட்டங்களை சூழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவு வரை பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த திடீர் வெள்ளத்தில் 157 பேர் உயிரிழந்ததாக நேபாள காவல்துறை அறிவித்துள்ளது. காணாமல் போன 500 மேற்பட்டோரை கண்டுபிடிக்கும் பணியில் ராணுவத்தினரும் பேரிடர் மீட்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தை ஒட்டியுள்ள சீன பகுதியில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். 265 பேர் காணாமல் போயுள்ளனர். இதனை சீன அரசின் ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நேபாளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இதுவரை சுமார் 100 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 பேர் காத்மாண்டுவில் உள்ள திரிபுவன் பல்கலைக்கழக போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேபாளத்திற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார். இந்திய பிரதமர் தெரிவித்த ஆதரவு மற்றும் மனிதாபிமான உதவிக்காக நேபாள பிரதமர் திரு பலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா ஏற்கனவே நேபாளத்திற்கு முதற்கட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது. காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் காணாமல் போன அல்லது சிக்கித்தவிக்கும் இந்தியர்களுக்கு உதவுவதற்காக அவசர உதவி எண்களை வெளியிட்டுள்ளது. நேபாள சுற்றுலா வாரியமும் உதவிக்கான தொலைபேசி எண்களை வெளியிட்டுள்ளது. கட்டணமில்லா அவசர உதவி எண் 1144 மற்றும் 9851289445 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன இந்தியர்களில் குறைந்தது 50 பேர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் என்று தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், கேரளம் உள்ளிட்ட பல மாநிலங்களும் தங்களுக்கான தனி உதவி எண்களை வெளியிட்டுள்ளன. இந்தியர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்களை தவிர அமெரிக்கா, மலேசியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த

0: அவர்களும் காணாமல் போயுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு இடங்களில் பணியில் இருந்த 80 பாதுகாப்பு படையினர் காணாமல் போயுள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். இந்த திடீர் வெள்ளத்தால் செயல்பாட்டில் இருந்த 8 நீர்மின் திட்டங்கள் சேதமடைந்துள்ளன. 19 பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. நேபாள ராணுவம் காவல் படையினர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நேபாளத்திலிருந்து வந்த வெள்ள நீர் பீகார் மாநிலத்தில் உள்ள கண்டக் தடுப்பணைக்கு அடைந்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வெள்ளநீரின் வேகத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்பணையின் 36 மதகுகளும் திறக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நேபாள எல்லையை ஒட்டியுள்ள பீகாரின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் இந்த தடுப்பணை அமைந்துள்ளது. நேற்று இரவு 11 மணி நிலவரப்படி தடுப்பணையிலிருந்து சுமார் 1.5 லட்சம் கனஅடி நீர் வினாடிக்கு வெளியேற்றப்பட்டது. அணையிலிருந்து சமீபத்தில் வெளியேற்றப்பட்ட அதிகபட்ச நீர் இது என்றும் வெள்ள நீரின் அளவு மெல்ல குறையத் தொடங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் குறித்து பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர்களுடன் நேற்று தொலைபேசியில் பேசினார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தின் தாக்கம் நமது நாட்டின் எல்லையோர பகுதிகளிலும் ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் உள்ள உள்ளூர் நிர்வாகங்கள், தேசிய பேரிடர் மீட்புப்படை மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்க அவர் அறிவுறுத்தியுள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பேரழிவு மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியா நேபாளத்துடன் துணை நிற்கும் என்றும் திரு அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். கோவா விடுதலை போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகள் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தை நேற்று திறந்து வைத்து பேசிய அவர், சுதந்திரத்தை விரும்பும் ஒரு சமூகம் என்றென்றும் அடிமையாக இருக்க முடியாது என்று கூறினார். கோவாவின் விடுதலைக்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் பாடுபட்டனர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கோவா விடுதலை போராட்டம் என்பது ஒரு பகுதியை விடுவிப்பதற்கான போராட்டம் அல்ல, அது தேசிய உணர்வுக்கான போராட்டம் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தை புரிந்து கொள்ளும் தலைமுறையால் மட்டுமே எதிர்காலத்தை சரியாக வழிநடத்த முடியும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். வரும் மாதங்களுக்கு தேவையான வெங்காயம் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு வெங்காய உற்பத்தி 307 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் குடியேற்ற விசா விண்ணப்பங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்க அரசின் நலத்திட்ட உதவிகளை சார்ந்திருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு விசா வழங்குவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடைய அமெரிக்கர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பொது நலத்திட்ட உதவிகளை எதிர்காலத்தில் குடியேறுபவர்கள் சார்ந்திருப்பதை தடுப்பதே இதன் நோக்கம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிரீன் கார்டு வழங்குவதற்கான விதிமுறைகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளன. H-1B விசாவுக்கான விண்ணப்ப கட்டணமாக 1,03,285 அமெரிக்க டாலர் வசூலிக்கும் புதிய திட்டத்தை டிரம்ப் நிர்வாகம் சமீபத்தில் முன்மொழிந்திருந்தது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் வேலவன் செந்தில்குமார் 11-2, 11-9, 11-8 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஈன் யோ இங்கை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் வீர் சோட்ரானி 14-12, 12-14, 11-6, 11-8 என்ற செட் கணக்கில் எஹிதின் முகமது எல்ஷெட்மினியை வென்றார். இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் சக நாட்டைச் சேர்ந்த வீர் சோட்ரானியை எதிர்கொள்கிறார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் கோவை அணி 84 ரன் வித்தியாசத்தில் திருச்சி அணியை

0: நடந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் 160 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில் மத்திய அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிராக யாராவது தீய நோக்கத்துடன் செயல்பட்டால் தக்க பதிலடி கிடைக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். குடியேற்ற விசா விண்ணப்பங்களை அமெரிக்க அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை அதனுடைய பாதிப்புகள் பற்றி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம வந்து பார்க்கக்கூடியது வந்து புகையிலை பாதிப்புகளை எப்படி நாம் சரி செய்வது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்றதுதான். சோ இந்த சிகிச்சையின் வரும்பொழுது என்ன விதமான புகையிலையை பயன்படுத்துகிறார்கள், எவ்வளவு நாட்கள் அந்த புகையிலையை பயன்படுத்துகிறார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை முறை அதை புகையிலையை பயன்படுத்துகிறார்கள் என்றதை பொறுத்துதான் சிகிச்சை முறைகள் மாறுபடும். அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் ஏற்றவாறு இந்த சிகிச்சை முறைகள் வந்து மாறும். அதனாலதான் இது வந்து கஸ்டம் டெய்லர் மேடுன்னு சொல்லுவோம் மெடிக்கலா. ஏன்னா உங்களை மாதிரியே வந்து இன்னொருத்தவர் வந்து புகைப்பிடிச்சிட்டு இருப்பாரு, அவருக்கு வந்து ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும், நீங்க வரும்போது உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மாறுதுன்னு கேட்கிறப்போ உங்களுடைய கால சூழ்நிலை, குடும்ப சூழல், சமுதாயம் போன்ற விஷயங்களை வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான சிகிச்சை முறையும் கண்டிப்பா மாறும். கவுன்சிலிங் மாறும், மெடிசன்ஸும் மாறும். ஒரு சில சமயம் உங்களுக்கு மருந்துகளே இல்லாம கவுன்சிலிங் மூலமாகவும் சரி பண்ண முடியும். ஆரம்ப நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புகையிலை பழக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் சொல்லுவோம். ஒரு புகையிலை பயன்பாட்டிலிருந்து எப்படி வெளிவருவது, அதை நாம எப்படி கையாள்வது, திரும்பவும் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ்ல இருந்து எப்படி வெளியில வர்றது, இந்த ரிலாப்ஸ் இல்லாம அதாவது வந்து திரும்பவும் வந்து புகையிலை பழக்கத்திற்குள்ள போகாம எப்படி வந்து உங்களை தற்காத்துக் கொள்வது, இது எல்லாமே இந்த கவுன்சிலிங்ல வந்து உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படும். உங்களுடைய குறைகள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன மாறுதல்கள், மன அழுத்தங்கள், அதை பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் அனைத்து மருத்துவக் கல்லூரி பல் மருத்துவக் கல்லூரியில் இருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 9 மருத்துவக் கல்லூரிகளையும் 3 பல் மருத்துவக் கல்லூரிகளையும் மாகையில் இருக்கக்கூடிய ஒரு பல் மருத்துவக் கல்லூரியிலும் கூட இருக்கு, காரைக்கால் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவக் கல்லூரியிலும் இருக்கு. சோ இங்க இல்லாம நம்மளுடைய சேதராப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், பாகூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், கரிக்கலாம்பாக்கம் சுகாதார நிலையம், நெட்டப்பாக்கம் சுகாதார நிலையம், காலாபெட் சுகாதார நிலையம், லாஸ்பெட் சுகாதார நிலையம், இந்த 6 இடங்கள்லயுமே வந்து இந்த புகையிலை பழக்கம் மீட்பு மையங்கள் இருக்கிறது. நீங்க என்ன பண்ணலாம், நான் இந்த பழக்கத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா, உடனே வந்து இதுல ஏதாவது ஒரு சென்டருக்கு போங்க. உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மருத்துவர் உங்களை முதல்ல பரிசோதனை பண்ணுவார், கூட கண்டிப்பா ஒருவரை கூட்டி கொண்டு போங்க. ஏன்னா வந்து இந்த பழக்கத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பட்டின்னு சொல்லுவோம், அவங்க தான் உங்களை வந்து என்கரேஜ் பண்ணி உங்களை வந்து மேற்பார்வை பார்த்து உங்களை அந்த பழக்கத்துல இருந்து வெளிவரதுக்கான உதவிகளை செய்து அந்த பழக்கத்திற்கு மீண்டும் போகாமல் உங்களை வந்து தற்காத்து கொண்டு வர்றதுக்கு ஒருவர் கண்டிப்பா வேணும். அது யாரா வேணா இருக்கலாம், உங்க குடும்ப உறுப்பினர், நண்பர்கள், யார் வேணாலும் இருக்கலாம். சரி, மருத்துவர் உங்களை பரிசோதனை செய்து விட்டார், அடுத்தது என்ன பண்ணுவாரு, உங்களை பரிசோதனை இது உங்களுக்கு கேஸ் ஹிஸ்டரி எடுத்த பிறகு உங்களுடைய பயன்பாட்டு பொறுத்து அவர்கள் மருந்துகளை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. தவறாமல் நீங்கள் வந்து மருத்துவரை அவர்கள் சொல்லக்கூடிய இடைவெளியில் வந்து நீங்க திரும்ப திரும்ப வந்து பார்க்கணும். அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை உங்களால வர முடியவில்லை அப்படி என்றாலும் உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்துட்டு போனீங்கனாலும் அங்க இருக்கவங்க வந்து போன் கன்சல்டிங் மூலமாகவும் கூட உங்களுக்கு பேசுவாங்க, கவுன்சிலிங்ஸ் வந்து தரத்துக்கு வந்து ரெடியா இருக்காங்க. இது இல்லாம இந்த பயன்பாட்டினால் ஏற்பட்ட மற்ற பாதிப்புகள் உங்க உடல்ல என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான மருத்துவ முறைகளையும் மேற்கொள்ளணும். ஸோ ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு முதல் படியாக புகையிலை பழக்கத்தை கைவிடணும். கைவிட முடியாதவர்கள் இந்த மையத்திற்கு வரலாம். மையத்தில் உங்களுக்கு

0: இலவச சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த மருத்துவத்திற்கும் நாங்கள் பணம் பெறுவது கிடையாது. சோ அதனால அரசாங்கம் உங்களுக்கான மையங்களை திறந்து வைத்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புகையிலை பழக்கத்திலிருந்து இன்றே வெளிவாருங்கள். எதிர்காலத்தை நீங்களே தீர்மானியுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார்.

நேரம் 7:30 பத்து நொடிகள். ஹாய் ஹலோ வணக்கம், எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய இந்த நிகழ்ச்சி. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜேஸ் ஒவ்வொரு நாளும் சூப்பரான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க ஷோவோட ஓப்பனிங்ல. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் ஒரு சூப்பரான க்வெஸ்சன் எட்டு வந்திருக்கேன். என்ன ஜனா, க்வெஸ்சனே சொல்லாம க்வெஸ்சன் க்வெஸ்சன் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது என் காது வரைக்கும் கேட்குது. இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு உங்களுக்கு நானே சொல்லிடுறேன். ஆளில்லா ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ உருவாக்கிய பாதி மனித உருவ ரோபோவின் பெயர் என்ன? உங்களுக்கான க்வெஸ்சனை மறுபடியும் சொல்றேன். ஆளில்லா ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ உருவாக்கிய பாதி மனித உருவ ரோபோவின் பெயர் என்ன? இதுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க. சோ வணக்கம் மக்களே அப்படின்ற இந்த ஷோவோட போஸ்ட் அதுல போஸ்ட் ஆயிருக்கும். சோ அதுக்கு கீழே ஆன்சர் கமெண்ட் பேஜ்ல உங்களுக்கு தெரிவிங்க. ஷோவோட எண்ல யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்றத நான் சொல்றேன். சோ ஸ்டே டியூன்ட் இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல் கேட்கலாம். கூலி திரைப்படத்துல இருந்தேன்

வெல்கம் பேக் டு வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்காக ஆர் ஜி ஜெனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ ஷோட ஓபனிங்ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், அந்த க்வெஸ்சனை மறுபடியும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், ஆளில்லா ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ உருவாக்கிய பாதி மனித உருவ ரோபோவின் பெயர் என்ன? இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். சோ இதுக்கு யாருக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் தெரியுமோ அவங்க எல்லாம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்துல போயிட்டு இன்னைக்கு வணக்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் இருக்கும். சோ அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கும். சோ அதுல உங்களோட ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க. சோ உடைய எண்ணில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்றத நான் கரெக்டா உங்களோட பேரு ஊரோட வாசிச்சு சொல்றேன். நேகே மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மங்கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8:00 எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா வேட்டையன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணிடுவாங்க.

இப்படி சூடு.

நேரம் 7:41 நான்கு நொடிகள் ஆகிட்டு இருக்கேன். ஃப்ரம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க. வணக்க மக்களின் நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்ததா ஒரு வேலை வாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்கு. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் 129, மேனேஜர் பிரிவில் சிவில் 145, நிதி 34, ஆபரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடெக் சட்டம் எம்பிஏ சிஏ. ஸோ இதற்கான வயது வரம்பு 7/9/2026 18 முதல் 27 வரை இருக்கணும், மற்றும் 18 முதல் 32 வரையும் கூட. ஸோ இதற்கான தேர்ச்சி முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு அப்படின்னு இருக்கு. ஸோ இது எப்படிலாம் அப்ளை பண்ணணும், இதுக்கான விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் ₹1000. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணங்கள் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 7/9/2026. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாளை மறுபடியும் சொல்றேன், 7/9/2026. மேலும் விவரங்களுக்கு aai.aero என்ற இணையதள முகவரில் நிறைய டீடைல்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கலாம். எஸ் மக்களே, வணக்க மக்களே. நிகழ்ச்சியோட ஷோட ஓபனிங்லேயே க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆளில்லா ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ உருவாக்கிய பாதி மனித உருவ ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். இதுக்கு நிறைய நேர்கள் டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஃபேஸ்புக் பேஜில் போய் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க யாரெல்லாம்ட்டு நான் நோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் டைம் நிறைய இருக்கு, உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் ஆன்சரை தெரிவிங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், ரெட் ரோ திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேயர்களே, உங்களுக்கான மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் சஹா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு. ஸோ டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 8, பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2 டிப்ளமோ பட்டப்படிப்பு. இதற்கான வயது வரம்பு 15/9/2026 அன்றுபடி 18 முதல் 33 வரை. இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணங்கள் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/9/2027. மறுபடியும் சொல்றேன், விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 15/9/2026. மேலும் விவரங்களுக்கு saha.ac.in என்ற இணையதள முகவரே விசிட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கான சூப்பரான பாடல் கேட்கலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேர்களே, ஷோவோட ஓப்பனிங்ல உங்களுக்காக க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். ஆளில்லா ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ உருவாக்கிய பாதி மனித உருவ ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் நிறைய நேர்கள் நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்துல தெரிவிச்சுட்டே இருக்காங்க. சோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. யாருக்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் தெரியுமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணலாம். ஷோவோட எண்ணில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருங்கன்றது நான் சொல்றேன். சோ இப்போ நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். தலைவன் தலைவி திரைப்படத்துல இருந்தேன்.

0: எஸ் மக்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. சோ என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆளில்லா ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோ உருவாக்கிய பாதி மனித உருவ ரோபோவின் பெயர் என்ன அப்படின்ட்டு நிறைய நேர்கள் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் வியோமித்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னையிலிருந்து அந்தோனி ராஜ், திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஷாஹுல் அமித் ராஜா, புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்த முருகன், கடலூர் விளக்கப்பாடையிலிருந்து செந்தில் முருகன், கெடார்லேருந்து அன்பு, கொழும்பு கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன், பெரியவளையம் ரவிச்சந்திரன், மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், ராஜபாளையத்திலிருந்து பிரபுவீரா, சென்னையிலேருந்து அன்பு ராணி, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாஹுல் அஹமீத், கடலூர்லேருந்து விஜயகுமார், அரியலூர்லேருந்து வீரதுரை, பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன், கொடிக்கால் பாளையத்திலிருந்து ஜான் ஹாஜா நஜ்முதீன், கர்நாடகா சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் ஷியாமலா, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கணேஷ்மா, பழைய வெண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர் பிரபு, ஆண்டி மரத்திலிருந்து கார்த்திகேயன், குறிஞ்சா கேணியிலிருந்து அசூர்தீன், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து ரோசையா, அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவெல்லல், இவங்க எல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஷோக்கு நிறைய பேர் வந்து விஷஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் FM ரெயின்போ சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சோ அடுத்ததா 8 மணிக்கு நம்ம ஆர்ஜே ரத்னவள்ளி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ரெடியா இருக்காங்க. ஹோஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஆர்ஜே புவனேஸ்வர் ரெடியா இருக்காங்க. ஸ்டே டியூனா இருங்க. இது FM ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால

0: அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க நடம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நடம இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்கிரசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மைபாரத் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் இளைஞர்களின் பங்கேற்புடன் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். மேலும் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கும் அவர் தலைமை தாங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரியில் பாகோ துணைமின் நிலையத்தில் இருந்து செல்லும் பேப்பர் மில் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை கந்தன்பேட், கிருமாம்பாக்கம், காட்டுக்குப்பம் ஒரு பகுதி, பிள்ளையார்குப்பம் ஒரு பகுதி மற்றும் சார்காசிமேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. ஹங்கேரியில் நடைபெற்று வரும் புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி மற்றும் வேலவன் செந்தில்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சர்வதேச அளவில் புகழ்பெற்ற சிக்கிமை சேர்ந்த டேக்வாண்டோ வீரரும் கிராண்ட் மாஸ்டருமான திரிலோக் சுப்பா தென்கொரியாவின் சுன்சியோ நகரில் நடைபெறவுள்ள உலக டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய சார்பில் பங்கேற்க உள்ளார். இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: நேரம் 8:33 ஆகிட்டு நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில புதுச்சேரியில இருக்க எந்த ஏரியாவை பத்தி ஸ்பெஷலான விஷயம்லாம் சொல்ல போறாங்க? முதல்ல யார் அந்த ஆர்ஜேன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
5: இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு உள்ளடங்கின

0: பகுதி. என்ன பகுதி அப்படின்னா பிச்சவீரான் பீடம். சோ இந்த பகுதியில இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது. பிச்சவீரான் பீட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மெயின் ரோட்லயே அமைஞ்ச ஒரு பகுதி பிச்சவீரான் பீட். நம்ம மூலக்குளத்துல இருந்து கொஞ்சம் தூரம் பயணிச்சு வந்தோம் அப்படின்னா பிச்சவீரான் பீட் வந்து இருக்கு. ஒரு முக்கியமான விழுப்புரம் போறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பாதையாவும் இருக்கு. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணோம் அப்படின்னா பத்து கண்ணு அந்த மாதிரியான பகுதிகள்லாம் நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். ஒரே ஸ்டேட் ரோடாவே இருக்கு. ஒரே ஸ்டேட் ரோட்ல நிறைய ஊர்களை நம்ம சந்திச்சுட்டு வந்து வரக்குள்ள பிச்சவீரான் பேட் பார்த்துட்டு சோ இன்னைக்கு இந்த ஊர்லதான் நம்ம ஷோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. சோ இங்க இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா போக போறோம். என்ட்ரன்ஸ்ல இறங்கினோடனே இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து மீன் வந்து வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மீன் கிடைக்கிறது கொஞ்சம் ரேரு. சோ கடல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பிச்சவீரான் பேட் இருக்கிறது அப்படிங்கறதால கடல் மீன் வந்து கொஞ்சம் வந்து தூரமா போயிட்டு தான் இவங்க வாங்குற மாதிரி இருக்கும். சோ அங்க இருந்து வந்து இங்க வந்து விற்பனை பண்றாங்க. சோ இவங்களுக்கு எப்படி இருக்கு இந்த பிச்சவீரான் பேட்ல வியாபாரம், சோ இவங்களை பத்தின விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: விஜயராணி
0: மேம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்க. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அமைதியா உட்காந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா இங்க வந்து மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் 1.5 வருஷமா வியாபாரம் பண்றேன்.
0: 1.5 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க பிச்சவீரான் பேட்டில. சோ உங்களுடைய சொந்த ஊர் எதுமா?
1: வீராம்பட்டினம். சொந்த
0: வீராம்பட்டினம். ஆக மொத்தத்துல பிச்சவீரான் பேட் வீராம்பட்டினம் ஆகும் போது கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கு. சோ இங்க இருந்து ரொம்ப தூரம் இருக்கு இல்லைங்களா வீராம்பட்டினம்? எவ்வளவு தூரம், எவ்வளவு எப்போ எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க அங்க?
1: 4 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவேன். இங்க வர்றது 6:30 மணி. அதுக்குள்ள ஒரு மார்க்கெட் போயிட்டு மீன் வாங்கிட்டு வருவோம்.
0: எல்லா நாளுமே இங்க வந்து வியாபாரம் பண்ணுவீங்களா?
1: வெள்ளிக்கிழமை வரமாட்டேன், அமாவாசை கிட்டிக்கு அந்த மாதிரி வரமாட்டேன். மத்த நாள் வருவோம்.
0: நல்லா வருவீங்க. எந்த மீன் மக்கள் வந்து வேண்டி எனக்கு இந்த மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி விரும்பி கேக்குறாங்க?
1: கவலை சங்கராதான் அதிகமா கேப்பாங்க.
0: மத்தி மீன் சொல்லுவாங்களே
1: அத மாதிரி, அத கவலைதான் அதிகமா கேப்பாங்க. மத்த மீன் பெரிய மீன் ஏதாவது கேப்பாங்க. அதுதான் கனவா நண்டு அது மாதிரிதான் அதிகம் கேப்பாங்க.
0: ஒரு ஒரு மீன் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சீசனுமே கிடைச்சிடாது. ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு சீசன்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சீசனுக்கு எந்த மீன் ரொம்ப அதிகமா கிடைக்கும்?
1: காணாங்கத்த கவலை அதுதான் அதிகமா கிடைக்கும்.
0: கவலைக்கான சீசன் எது? இந்த கனவா இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சோ இதுக்கான சீசன் எது? நண்டு கனவா இதுக்கான சீசன் எது?
1: நண்டு கனவாவது எப்பயாவது கிடைக்குது. நண்டு வந்து சீசன்லாம் சொல்ல முடியாது. அப்பப்போ அந்த மழை காலத்துலதான் நண்டு அதிகம் கிடைக்கும்.
0: மழை காலத்துலதான் கிடைக்கும். அந்த நல்ல தண்ணிக்கு தேடி வரும் சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமா.
0: வீராம்பட்டினம் அப்படின்னுக்குள்ள எது ரொம்ப பிடிக்கும் வீராம்பட்டினத்துல உங்களுக்கு?
1: எங்களுக்கு தேர் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: இப்ப கூட போச்சு கார் ஃபெஸ்டிவல் இல்லீங்களா? அன்னைக்கு வந்து லீவ் போட்டு முழுக்க முழுக்க ஊர்ல இருந்து என்ஜாய் பண்ணுவீங்க?
1: தேர்னாலே அது ஒரு இதுதான், என்ஜாய் பண்ணுவாங்க.
0: மீன போக மாட்டோம்ப்பா எங்க ஊர்லயே.
1: ரெண்டு மூணு நாள் கூட நாங்க அதிகமா அது பாட்டு கச்சேரி பாக்குறது, கடைங்கெல்லாம் சுத்தி பாக்குறதுக்குள்ளதான் வந்து
0: பாண்டிச்சேரியில முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா கார் ஃபெஸ்டிவல். இந்த ஆடி மாசம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீராம்பட்டினம் ரொம்ப பிஸியாவே இருக்கும். சோ இப்பதான் முடிஞ்சது ஆடி. எப்படி இந்த ஆடிய கழிச்சீங்க வீராம்பட்டினம்?
1: ஜாலியா போச்சு. பொங்கல் வைக்கிறது, திருவிழா கடைங்கெல்லாம் பாக்குறது, தேர் பாக்குறது, அது நல்லா ஜாலியா தான்.
0: எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு மாசம் திருவிழா, ஒரு மாசம் இது திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க ஊர்லதான் அந்த ஒரு மாசம் திருவிழாவை பாக்க முடியும் இல்லீங்களா?
1: ஆமா,
0: எல்லா நாட்கள்லயுமே கடைகள்லாம் இருக்கும். சோ சொந்தக்காரங்க எல்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்?
1: சொந்தக்காரங்க வருவாங்க, பேசுகிறோம், ஜாலியா இருக்கும். மத்த டைம்ல வீடு காலியா இருந்தாலும் மத்த அந்த திருவிழா டைம்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாரும் வரப்போவ எல்லா இடமும் போய் சுத்தி பாக்கிறது ஜாலியா இருக்கும்.
0: ஒரு நாளைக்கு மீன் உங்களுக்கு வந்து கம்மியான விற்பனை ஆகுது அப்படின்னா அந்த மீனை நீங்க எந்த என்ன பண்ணுவீங்க?
1: நாங்க கம்மியாவதுன்னா ஏதாவது இருக்கிறவங்க கேட்டு கொடுப்போம், அப்படி இல்லைனாக்கா வீட்டுக்கு தான் எடுத்துன்னு போவோம்.
0: இல்லைன்னா
1: ஆமா கருவாடு.
0: என்ன மீன் பதப்படுத்துறதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும்?
1: நல்ல புது மீனா வாங்கி வரதால அது எல்லாமே ஐஸ் மாதிரி பதப்படுத்தி வைக்கணும். கொள்ளனால நல்லாதான் இருக்கும். ஒரு நாள் வச்சு விற்கணும்னா கூட நல்லா இருக்கும். எங்ககிட்ட
0: ஒரு 1.5 வருஷமா இங்க வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்றேன்னு சொல்றீங்க. பிச்சவீரான் பேட் மக்கள் எந்த அளவுக்கு உங்ககிட்ட பழகுறாங்க?
1: நல்ல விதமா தான் பழகுறாங்க. எல்லாருமே வீட்டு சொந்தக்காரங்க எப்படியோ பக்கத்துல தெரிஞ்சவங்க எப்படி பேசுவாங்க, அதுவும் நல்ல விதமா தான் பழகுறாங்க.
0: வேற என்ன பிச்சவீரான் பேட்ல உங்களுக்கு
1: வேற எல்லாம் பேசுவாங்க சொல்லுவாங்க? அது போல தான்.
0: சூப்பர், நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. நேர்களை தொடர்ந்து

0: இணைஞ்சிருங்க, நம்ம நிறைய விஷயங்களை பிச்சை மீறான் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 8:30, 4:00.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மீண்டும் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில் ஆர்ஜே ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை வீராம் பேட்டில் அழகாக வந்து அந்த இடத்த பற்றி அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க கூட ரொம்பவே ஜாலியாக கான்வர்சேஷன் கொண்டு போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல நம்ம புதுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிச்சை வீராம் பேட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா. சோ பிச்சை வீராம் பேட் பத்தி கேட்கணும் அப்படின்னா பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, வீரத்தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இங்க கேட்கக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 தலைமுறையா பாத்தீங்கன்னா இந்த பேரோடதான் இந்த ஊர் வந்து மருவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ பிச்சை வீராம் பேட் இங்க இருக்கிற மக்களோட பேசலாமா? இங்க ஒருத்தவங்க சொந்த ஊரு, எங்களுடைய சொந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்க கூட நம்ம இப்ப பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் அன்னலட்சுமி.
1: அன்னலட்சுமி எப்படி இருக்கீங்க? அன்னலட்சுமி
2: நான் நல்லாவே இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: பாத்தீங்க அப்படின்னா பிச்சை வீராம் பேட்ல எல்லாருமே சிரிச்ச முகமா இருக்காங்க. அதுக்கு உதாரணம் வந்து அன்னலட்சுமி ரொம்ப ஸ்மைலிங்கா நிறைய விஷயங்களை நம்ம கூட இப்ப ஷேர் பண்ண போறாங்க. சொல்லுங்க அன்னலட்சுமி, உங்களுடைய பூர்வீகம் இதுதான்?
2: ஆமா, என்னுடைய பிறந்த ஊரு இதுதான், அம்மாவுடைய ஊரு இதுதான். நான் இங்க பிறந்து 43 வருஷம் ஆகுது.
1: அவங்களுடைய 43 வயசு வந்து மென்ஷன் பண்றாங்களாமா? சரி, உங்களுடைய சின்ன வயசு அனுபவம் எல்லாம் இந்த ஊர்ல எப்படி இருந்தது பிச்சை வீராம்?
2: அப்ப இருந்த காலத்துல சொல்ல போனாக்கா இப்பவே ரொம்ப மிஸ் பண்றோம். அப்ப இருந்தது வந்து எங்க ஊரை சுத்தி மாந்தோப்பு, கம்மங்கொல்லி, எள்ளு போட்டது, மோட்டர் கொட்டான்னு சொல்லுவா, எல்லாமே இது
1: மோட்டர் கொட்டா, பம்ப் செட்
2: இதெல்லாம். அப்ப நாங்க சின்ன வயசுல மோட்டர் கொட்டான்னு தான் சொல்லுவோம். இப்ப வந்து டீசென்டா பம்ப் செட் சொல்றாங்க. அப்ப எல்லாம் நாங்க மோட்டர் கொட்டான்னு தான் அப்படிதான் சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்கல்ல. அப்படி இருக்கும் போது எல்லாருமே இப்ப இருக்கிற பயத்தோட அப்ப இல்ல. இப்ப ரொம்ப ஃப்ரீடமா, ஆண்பு ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரீடமா இருந்தோம். அதுவும் இல்லாம எங்க ஊரு சுத்தி தண்ணிங்க ஓடும், சுத்தி எங்க ஊரு சுத்தி மாந்தோப்பு, இந்த கொல்லிங்க, நெல்லு தொல்லி இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனா இப்ப எதுவுமே கிடையாது, எல்லாமே
1: பாட்டு சடனை ஞாபகம் வருது, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படின்னு சொல்லி.
2: கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாட்டு அது இதுக்கு தகும். நான் இதெல்லாம் அந்த பாட்டு ஓடும் போது நாங்கெல்லாம் அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி நினைவுக்கு வந்து வந்து போவோம். ரொம்ப மிஸ் பண்றோம், என் பிள்ளைங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. அந்த தென்னை மரத்தை பிடிச்சி இருந்தாண்ட அந்த தாவி வரதும், அண்ணா அந்த பக்கத்துல தாவி போறதும் ரொம்ப ஜாலியா. கண்டிப்பா அத இப்போ வாய்க்கால்லாம் சிமெண்ட் போட்டு கட்டி இருக்கிறாங்க, அந்த அந்த மாதிரி கிடையாது. தண்ணி நல்ல தண்ணி ஓடும், அதுல இறங்கி குளிப்போம், அதுல இறங்கி விளையாடுவோம். என் பிள்ளைங்க எல்லாம் இதை ரொம்ப மிஸ் பண்றாங்க. என் பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறேன், இதெல்லாம் நாங்க அனுபவிச்சதெல்லாம் இப்ப உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு. எங்க ஊருன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் அவங்க எங்க ஊரை மிஸ் பண்ணுவோம், ஓடி வந்துருவோம். டக்குன்னு ஒரு திருவிழான்னு வந்தா அம்மா ஊரு போகணுமேனு ஓடி வந்துருவோம். அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவோம் எங்க ஊரை, ரொம்ப பிடிக்கும்.
1: இந்த வயல்வெளி இதெல்லாம் சொல்றீங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த பிச்சை வீராம் பேட்டை இப்ப பாக்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு தடம் இருந்ததாவே தெரியல. ஒரு அங்கே நிறைய மரங்கள் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இந்த வயல்வெளிகள்லாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு தடம் இல்லாத மாதிரிதான் இருக்கு. ஃபுல்லா வந்து கான்கிரீட் போட்டுட்டு. சோ உங்களுடைய வந்து மெமரிஸ் வந்து நீங்க கூட பயங்கரமா ஷேர் பண்ணிருக்கீங்க. சோ இந்த அதாவது வயல்வெளின்னு சொல்லிருக்கீங்களா, சோ அப்போ வந்து இந்த திருவிழா டைம்லாம் எப்படி இருந்திருக்குமா?
2: திருவிழா டைம்னு போனாக்க கட்டிக்கிட்டு போன பொண்ணு எல்லாருமே இங்க வந்துருவோம். வந்த பிறகு ஒருத்தவங்கள பார்க்கும்போது அவ்வளோ எக்ஸைட்டிங்கா
1: ஞாபகம் வருது, ஞாபகம் வருது.
2: கண்டிப்பா கண்டிப்பா அதே அந்த வார்த்தை தான், நல்ல எப்படி ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த எப்படா அந்த திருவிழா நாள் வரும், எப்ப அம்மா வீட்டுக்கு போகலாம், எல்லாரையும் எப்ப பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசையா ஓடி வருவோம். திருவிழான்றது வந்துட்டு

0: ஒரு சில ஊர்ல எல்லாம் இப்ப சின்னதா பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் ரொம்ப பழைய மாதிரி இப்ப கொண்டு வராங்க. எங்க ஊர்ல இப்ப பழைய மாதிரி கொண்டு வராங்க. நல்லா பண்ணிருந்தாங்க. இந்த வருஷம் திருவிழா கூட நல்லா பண்ணிருந்தாங்க. பித்தவரன் கேட்ல பழைய மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அதே மாதிரி எல்லாமே திரும்பி வந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: ஒரு வாய்ப்பு, ஒரு மாசம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும், ஃபீல் பண்ணீங்க?
0: அதுதான் சொல்றேனே, எப்ப வரும் அந்த ஆடி மாசம், எப்ப வரும், எப்ப போய் திருவிழாவை பார்க்கலாம் எல்லாரும். எப்ப
1: நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் நீங்க பார்த்த அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஒரு மாசம் உங்களுக்கு சடனா ஒரு லக்கியா வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுங்க?
0: ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா, ஆனா கண்ணுல தண்ணி வராத குறைய ஃபீல் பண்ணுவோம்.
1: இப்ப இருக்கிற மதர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹரிபரியா இருக்கும் இந்த மார்னிங் டைம் அதை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது. சோ நீங்க சின்ன வயசா இருந்து பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு ஸ்கூலு, சோ இத வந்து உங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஹரிபரியா இருப்பாங்களா இல்ல போயிட்டு வரமா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டீங்க?
0: அப்போ பாத்தீங்கன்னா நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது பக்கத்துலயே ஸ்கூல், வீட்டுக்கு பக்கத்துலயே ஸ்கூலு. அம்மா வந்து ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டாங்கன்னாக்கா, இங்க எடுத்து வச்சிருக்கிறோம் அம்மா போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கனாக்கா சரிம்மா அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் வேலையா இருப்பான். அப்போ வந்து கிராமத்து வேலை தானே, நெல் நடறது அப்படின்ற வேலைக்கு தான், கழனி வேலைக்கு தான் போவாங்க. அதனால சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு சரிம்மா நாங்க போய்க்கிறோம்மா, பக்கத்துலயே ஸ்கூல் இருந்ததுல பையத்துக்கு தோல்ல மாட்டின்னு ஓடி போயிடுவாங்க பக்கத்துலேன்றதுனால. இன்டர்வல் பெல் அடிக்கும் போது வீட்டுக்கு வந்துட்டு அங்க ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு உடனே ஸ்கூலுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால. ஆனா அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்ல, அப்படியே ஒரே ப்ரெஷர் பிள்ளைங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற மாதிரி கிளம்ப கிளம்பி
1: ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா அப்படி கிடையாது, ஸ்ட்ரெஸ்னா அப்படி என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி இல்லைங்களா?
0: கண்டிப்பா, அது ஏன்னா அவங்களும் பாவம் இப்ப இருக்கிறத சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்துட்டு அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களுடைய டென்ஷன், பிள்ளைங்கள கலப்பணும், அவங்களும் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்ற டென்ஷன்ல இருக்காங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இருந்தாலுமே மேபி வந்துட்டு அந்த மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லலாம்.
1: கேட்டா நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். காலையிலயே பிஸியா இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுடைய ஒர்க்கையும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. சோ நேரத்திலே நிறைய விஷயங்கள் நம்ம பிஷரே ரன் பேட்ட பாதையை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow புதுவை 102.8 இது நம்ம புதுவை.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 8:43. வெல்கம் பேக் டு த ஷோ ஆஃப் நம்ம புதுவை. நம்ம புதுவை ஷோவில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைவராம்பேட்டை பற்றி ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்களோட இணைவோம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம புதுவை பிச்சைவேரான்பேட்டில இருந்து போயிட்டு இருக்கியா? ஸோ நம்ம பிச்சைவேரான்பேட்டில நிறைய பேர் சூப்பரா பேசுறாங்கப்பா, யதார்த்தமா பேசுறாங்க. அவங்களுடைய சுவாரஸ்யமான பல அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணதுக்கு இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: ரஞ்சிதமி
3: பாட்டு வந்து எனக்கு ஞாபகம் வந்து, உங்க பேரை கேட்ட உடனே ரஞ்சிதமி. ரஞ்சிதம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்குமா?
3: நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கீங்க? உங்களுடைய பூர்வீக ஊர் எதுமா?
4: எங்க பூர்வீக ஊர் வந்து வானூர். நான் வந்து இங்க 27 வருஷமா இருக்கிறேன். பாண்டிச்சேரி
3: வருஷமா இருக்கீங்க. சோ வானூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. சோ வானூரும் ஒரு கிராமம் சார்ந்த ஒரு விவசாய பகுதியா இருந்துச்சு. சோ நீங்க 27 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இதுவும் ஒரு விவசாய பகுதியா தான் இருந்திருக்கும். சோ எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த 1 வருஷம் எப்படி போச்சு?
4: 1 வருஷம் தான், அது அந்த அளவுக்கு இங்க அந்த விவசாயம் அந்த வித்தியாசம் தெரியல. நம்ம இந்த பக்கம் விவசாய பக்கம்லாம் போகல. அதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்துட்டு விட இங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். நம்ம வெளியில எல்லாம் அதுக்கப்புறம் போகல.
3: பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற எங்கஸா இருக்கட்டும் சரி, இப்ப இருக்கிறவங்களா இருக்கட்டும், விவசாய வேலைகளை ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஆனா நீங்க வந்து அதை ஒரு ஜாலியா வந்து எடுத்துக்கிட்ட ஒரு பர்சனா தெரியுறீங்க. சோ நீங்க விவசாயத்தை எப்படி பாக்குறீங்க?
4: கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதெல்லாம் வந்து நாங்க அந்த சேடை ஓட்டி அப்ப அந்த மரம் வேப்பந்தழை அந்த எரு இதெல்லாம் போட்டு மெரிப்போம். நாங்க காலையில மெரிச்சு அதுக்கப்புறம் தான்

0: நாங்கள் பயிர் வைப்போம். இப்பெல்லாம் எங்க அந்த மாதிரி வைக்கிறோம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மிஷின் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா மிஷின் வந்து எல்லாமே மேனுவலா செய்யும். அப்பெல்லாம் கைதான் போய் ஆள் தேடணும், கூட்டணும், வரணும், மூணு நாள் நாலு நாள் ஆகும், வராங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாதான் அது பயிர் வைக்கிறதுக்கே போகும். இப்ப ஆளுதான் இப்ப போறாங்க, அட்டாக்குனு மிஷின் எடுத்துட்டு வந்துடுறாங்க, இது பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அப்பெல்லாம் இதெல்லாம் வந்து
1: வயலுக்கு போறதுனாலே ஒரு ஜாலிதான் போலீங்களா? அப்படி அந்த சொல்லக்குள்ளேயே அவங்க மனசு அப்படியே சொல்ல முகத்துல வந்து ஒரு மறுமலர்ச்சி.
0: வயல்ல நம்ம வீட்டுலயே நான் வேலை நடக்கும், சாப்பாடு செஞ்சு எடுத்து போவோம் அவங்களுக்கு, அந்த போயிட்டு அதுல விளையாடுறது போறது வரது.
1: பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா விவசாய பண்ணைகளே நிறைய.
0: ஆமா பண்ண இருக்கு, அங்க விவசாயம் பண்ணுவாங்க, அங்கேயும் போவாங்க, வேலைக்கு போவாங்க, வீட்டுல இருக்கிற வேற விவசாயம் பார்ப்பாங்க, நல்லா இருக்கும்.
1: அந்த நடுவில் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா பொழுதுபோக்கா என்ன பண்ணுவீங்க மேம்? பொழுது போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
0: பொழுது இப்பத்தி பொழுது போட அந்த டிவில தான் கொஞ்ச நேரம் உட்காருவோம். அப்புறம் பேர தப்பா சொல்றேன் நானு, நீங்க கல்யாணம் பண்ணது டிவி கிடையாது, செல்லு கிடையாது அப்பெல்லாம். அப்ப உட்காந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு கும்பலா உட்காந்து
1: சேர்த்து வைக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லேடிஸ்
0: மோட்டருக்கு போவோம் அப்பெல்லாம்
1: செட்டு. அப்ப இந்த சும்மிங் பூல் இல்லைங்களா?
0: மோட்டர் இந்த காணுங்க இருக்கு, இந்த குவிப்பால உள்ளார காணு ஒண்ணு இருக்கு, அங்க போவோம். மோட்டருக்கு போலாம் கும்பலா வாங்கன்னு போய் துவைச்சிட்டு துணி துவைச்சு காய வச்சு குளிக்கிறது, குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள துணி காஞ்சிரம் எடுத்து
1: வச்சுருவோம்.
0: ஆமா
1: இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நாங்க சினிமாலதான் பாத்துருக்கோம், நீங்க அதை வந்து ரியலாவே அதை வந்து அனுபவிச்சு
0: என்ன பண்ணுவாங்க? அப்புறம் டிவி செல்லு கிடையாது, தெருல கும்பலா பேசுங்க, சாப்பாடெல்லாம் உழைச்சி கும்பலா வச்சு சாப்பிடுவோம். இங்க வந்து நான் பண்ணுங்க. ஆமா
1: அது இப்ப கிடையாது, மறந்து போச்சு.
0: அவங்க வேலைக்கு போறாங்க, ஓடுறாங்க, உழுறாங்க, நம்ம வேலையை நம்ம பாத்துக்கிறோம். அவங்க
1: மறக்க முடியாத அனுபவங்களா அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. சூப்பரா பேசுனீங்க ரஞ்சிதம்மா. சரி ஓகே, நேசியை தொடர்ந்து இணைந்திருந்த புதுவை 102.8 இது நம்ம புதுவை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மீண்டும் நம்ம புதிய நிகழ்ச்சிகளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. தொடர்ந்து இணைவோம் அஜய் ரத்னாவோட.
2: மீண்டும் ஒரு இனிமையான தருணத்தில் இசியோடு உங்களை சந்திக்கும் வரை சீதன் பாய் ஃப்ரம் ரத்னா.

0: நேரம் 8:55, 1 நொடிகள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்லை, மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவு தான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணா தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டுது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையல கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையல காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா என்னை அடிக்காத, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன் இருக்கான், நீ ஒரே ஒரு வளையலை மட்டும்தானே கட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின் இருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ, எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்னு இருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏ, எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு அவன்.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால்,
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேர்களை இனி கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பயம்பாரத் அமைப்பால் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு, இளைஞர் தலைமைத்துவம், குடிமை பொறுப்பு, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டுமானம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு தளமாக இந்நிகழ்ச்சி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டேரஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மீட்பு, நிவாரணம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக அவசர கால உதவியாக 1500 கோடி ரூபாயை உலக வங்கி வழங்கியுள்ளது. புதுச்சேரி புத்தக திருவிழா 2026 லாஸ்பேட்டையில் இன்று தொடங்குகிறது. இதன் தொடக்க விழா இன்று மாலை 5:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார். புதுச்சேரி பாகூர் துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் பண்டசோழனூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை வர்க்காலோடை, கன்னியக்கோயில், முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் ஒரு பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், உச்சிமேடு, மதிகிருஷ்ணாபுரம், சுள்ளியாங்குப்பம், குருவிநத்தம், சோரியாங்குப்பம், பரிக்கல்பட்டு, ஆராய்ச்சிக்குப்பம் மற்றும் குமுதன்மேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் இந்தியா இலங்கை இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5வது மற்றும் கடைசி நாளான இன்றைய ஆட்டம் காலை 9:45 மணிக்கு தொடங்க உள்ளது. 2 போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி 1-0 என்று முன்னிலை வகிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் 2025-27 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான புள்ளிப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்திற்கு முன்னேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 9:03. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ், நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 7598510505 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? சோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, என்ன படத்துல இருந்து பாட்டு இருக்கு, அந்த படத்தோட பேரு, உங்க பேரு, ஊர் பேரு, இதெல்லாம் தெளிவா டைப் பண்ணி 7598510505 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு விருப்பமான பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஷோவோட ஓப்பனிங்லே பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் குழந்தைக்கோப்பத்துல இருந்து வசந்த். அவங்களோட விருப்ப பாடல் என்ன படம்? ரஜினி முருகன் திரைப்படத்துல இருந்தேன்.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்தொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 9:15 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். இவங்களுக்கான விருப்ப பாடல் மாற்றான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:16. 10 நொடிகள் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கன்பட்டியிலிருந்து செல்வம், இவங்களுக்கான விருப்ப பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து.

0: நம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:22:30. FM Rainbow 102.8 நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க, கேரளால இருந்து கேட்டிருக்காங்க, இடுக்கி மாவட்டம்ல இருந்து குமார் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான விருப்ப பாடல் நரசிம்மா திரைப்படத்துல இருந்த

நேரம் 9:29, 2 நொடிகள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன ஊர்ல இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலூர்ல இருந்து கேட்டிருக்காங்க ஹரிபிரசாத் சுவாதி. இவங்களுக்கான விருப்ப பாடல் ஜெகமே தந்திரம் திரைப்படத்திலிருந்து சும்மா ரக்கிட ரக்கிடன்னு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் FM ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. நன்னிலம்ல இருந்து நாராயணன், இவங்களுக்கான விருப்பப்பாடல் வாத்தி திரைப்படத்திலிருந்து.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 9:37:43 ஆயிட்டு இருக்கு. FM ரெயின்போ 102.8 கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செஞ்சி சிங்கவரத்துல இருந்து கலைவாணி கனிஷ்மா இவங்களுக்கான விருப்ப பாடல். என்ன பாடல்? என்ன படத்துல இருந்து? மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்துல இருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர் மாதவரம் பால்பனையிலிருந்து சரஸ்வதி பத்மநாபன். இவங்களுக்கான விருப்ப பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 9:47, 17 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. மூலச்சத்திரம் அப்படின்ற ஊர் சென்னையில இருக்கு. ஸோ அந்த ஊர்ல இருந்து கேட்டிருக்காங்க சரஸ்வதின்றவங்க. அவங்களுக்கான விருப்ப பாடல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேவிகாபுரத்துல இருந்து வீரமணி, அவங்களுக்கான விருப்ப பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து.

0: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நிறைய நேர்கள் அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஆனாலும் சில நேர்கள் வந்து நான் கேட்ட பாட்டு இன்னைக்கு போடல அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா வருத்தத்தோட இருப்பீங்க. சோ அவங்க எல்லாம் கவலையே பட வேணாம். சோ மீண்டும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கான பாட்டு எஃப்எம் ரெயின்போல கண்டிப்பா நமக்காக பிளே பண்ணுவாங்க உங்களுக்காக. சோ இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலூர்ல இருந்து ஜெயராஜ், கடலூர் ஓட்டில இருந்து சுரேஷ், பன்னுட்டில இருந்து ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், உளுந்தூர்பேட்டில இருந்து ராஜேந்திரன், கடலூர் மஞ்சகுப்பில இருந்து சந்திரமோகன், பழனி வட்டம் கொழுமக்கொண்டால இருந்து ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, நாகையிலிருந்து பாபு, தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியம், சீதாலட்சுமி. சோ இவங்களுக்கு ஒரு பெரிய சாரி சின்னதா சொல்லிக்கலாம். இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். இந்த உரையாடல் நாட்டின் விளையாட்டு லட்சியங்களில் இளைஞர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஒரு நேரடி வழியை வழங்குவதோடு இந்தியாவின் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு சூழல் குறித்த தொடர் உரையாடலில் அவர்களின் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் இடம்பெறுவதையும் உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் 72வது பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கும் அவர் தலைமை தாங்குகிறார். அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள வழித்தடங்களை 4 வழி சாலையாக மாற்றும் நடவடிக்கையை இந்திய

ரயில்வே மேற்கொண்டு வருவதாக மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நேபாளம் மற்றும் திபெத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டதற்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டேரஸ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீபன் டுஜெரிக், அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு அளித்து வருவதுடன் அவசர உதவிகளையும் வழங்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் மத்திய பகுதியில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சுமார் 160 பேர் உயிரிழந்துள்ளனர். 133 இந்தியர்கள் உட்பட 750 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. காத்மண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் அவசர உதவிக்கு 9779851316807 மற்றும் 9779701705000 என்ற எண்களில் தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்துள்ளது. போதுமான அளவு வெங்காயம் கிடைப்பதை உறுதி செய்யவும் பருவகால விலை உயர்வை தடுக்கவும் மத்திய அரசு தனது கையிருப்பில் இருந்து வெங்காயத்தை திட்டமிட்டு மற்றும் இலக்கு நிர்ணயித்த முறையில் வெளியிட தொடங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:13. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ கேம் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர் ஜே புவி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட் செட் கோ கேம் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்திய உணவுகளை பற்றிய க்வெஸ்சன். இதுல உங்களுக்கான முதல் க்வெஸ்சன் கேட்கறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் செஞ்சுனா கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு. உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, இந்தியாவின் பாரம்பரிய உணவு முறையின் முக்கிய சிறப்பு என்ன? இந்தியாவின் பாரம்பரிய உணவு முறையின் முக்கிய சிறப்பு என்ன? இதற்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, அனைத்து மாநிலங்களிலும் ஒரே மாதிரியான உணவு, பி உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை பயன்படுத்துவது, சி இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை அதிகம் பயன்படுத்துவது, டி ஃபாஸ்ட் ஃபுட் அடிப்படையாக கொண்டது. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு.

0: மீண்டும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் ஃபர்ஸ்ட் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவின் பாரம்பரிய உணவு முறையின் முக்கிய சிறப்பு என்ன? இந்தியாவின் பாரம்பரிய உணவு முறையின் முக்கிய சிறப்பு என்ன? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? பலராம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், ஆன்சர் தெரியுமா?
1: தெரியும் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன ஆன்சர்?
1: நன்றி சார்.

சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, நான் இப்போ சொல்ல போகிற நாலு ஆப்ஷனில் எதில் கால்சியம் அதிகமாக இருக்கிற சிறுதானியம்னு நீங்கள் சொல்லணும். இப்போ நான் சொல்ல போகிற ஆப்ஷனில் கால்சியம் அதிகம் கொண்ட சிறுதானியம் எது அப்படின்றது. உங்களுக்கான ஆப்ஷன் என்னன்னா, ஏ கம்பு, பி சோளம், சி ராகி, டி திணை. மீண்டும், ஏ கம்பு, பி சோளம், சி ராகி, டி திணை. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண்ணிற்கு.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின்

நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேரம் 10:18 48 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, நான் லிஸ்ட்ல சொல்ல போற, அதாவது ஆப்ஷன்ல சொல்ல போற ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுல கால்சியம் அதிகம் கொண்ட சிறுதானியம் எதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கான ஆப்ஷன் என்னென்ன கொடுத்தேன்னா, கம்பு, சோளம், ராகி மற்றும் திணை. இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: Thank you, madam.
0: Thank you, madam. FM Rainbow Sarbaga, Vaatchukal, Mattum, Nandrigal.
1: Nandrigal.
0: Thank you, madam.

வெனிலா மேடம் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, 2023 ஐக்கிய நாடுகள் சபை எதற்கான சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? 2023 ஐக்கிய நாடுகள் சபை எதற்கான சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னா, ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ், ஆப்ஷன் பி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், ஆப்ஷன் சி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வீட், ஆப்ஷன் டி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பல்சஸ். இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்று இருக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் என்னன்னா, 2023 ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை எதற்கான சர்வதேச ஆண்டாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: இனிய நற்காலை. வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், நான் கேட்ட குவெஸ்சனுக்கான ஆன்சர் தெரியுமா?
1: ஆமா, 2023 ஆண்ட இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்ட்டுதான் சொல்லிருக்கிறாங்க சார்.
0: கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்களே சார், கப்புன்னு பிடிச்சிருக்கீங்க.
1: நம்ம உடலுக்கு மில்லட்ஸ்னா ரொம்ப முக்கியம் சார். அது சிறுதானியங்கள் அப்படிங்கறத உடலுக்கு எடுத்துக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதினை, சாமை, வரகு, அப்புறமா இதெல்லாம் குதிரைவாளி, இது மாதிரியான சிறுதானியங்கள்லாம் எடுத்துக்கும் பொழுது உடல்ல வந்து நமக்கு சத்துக்கள் இருக்கும். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கறதும் மில்லட்ஸ்ல இருக்கு. இது அழகா மக்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த மில்லட்ஸ்ல இருக்கக்கூடிய பயன்பாடுகள் என்ன? ஏன்னா மனிதர்கள் நம்ம பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால எப்பொழுதுமே அரிசி அரிசி

0: சார்ந்த உணவுகள் தான் சாப்பிடுவாங்க. ஆனா அதையும் தாண்டி இந்த சிறுதானிய வகைகள் சாப்பிடும் பொழுது ரெண்டு நன்மைகள் இருக்கு. ஒன்னு ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கறது அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வெயிட் போடுறது அப்படிங்கறதும் இருக்காது, வெயிட் ரிடக்ஷனும் யூஸ்வல் ஆகும், அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரே வகையான சத்துக்கள் இல்லாம சிறுதானியத்துல இருக்கக்கூடிய நிறைய வகையான சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்கும். அதனாலதான் அரசாங்கமே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு இந்த இயர 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அறிவிச்சிருக்காங்க சார்.
1: சூப்பர் சார், நான் வந்து கொஸ்டின் மட்டும் தான் கேட்டேன், நீங்க உள்ள பூந்து அலசி எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி உங்களால நிறைய வந்து நேயர்கள் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க, மில்லட்ஸோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ சோ மச் சார்.
0: ரொம்ப அருமையா ஷோ போயிட்டு இருக்கு, நல்ல கேள்விகள் கொண்டு வரீங்க சார். அது மட்டும் இல்லாம போடுற பாடல்களும் ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படி சூப்பரா இருக்கு. உங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ
1: சார். வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சார். நன்றி சார். சந்திரசேகர் சார் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினுக்கான ஆன்சர் மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய விஷயம் எனக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர், அது ஆன்சர் மட்டும் சொல்லாமல் அது கூட மில்லட்ஸை பற்றிய முக்கியத்துவம்லாம் நிறைய அழகாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது உங்களுக்கான அடுத்த கொஷின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கான அடுத்த கொஷின் என்னென்னா, இந்தியாவில் மில்லட்ஸ் தற்போது பிரபலமாக எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன? இந்தியாவில் மில்லட்ஸ் தற்போது பிரபலமாக எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ ஸ்ரீ அண்ணா, ஆப்ஷன் பி ஸ்ரீ போஜன், ஆப்ஷன் சி அம்ரித் அண்ணா, ஆப்ஷன் டி பாரத் அண்ணா. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: நேரம் 10:35 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் முன்னாடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்தியாவில் மில்லட்ஸ் தற்போது பிரபலமாக எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன? ஏற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம், க்வெஸ்சன்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும் சார். ஸ்ரீ அன்னம்னு இது மத்திய அரசால் அதிகாரபூர்வமாக இப்ப அந்த ஸ்ரீ அன்னம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க.
0: கரெக்ட் மேடம், கரெக்டா சொல்றீங்க. ஸ்ரீ அண்ணா அப்படின்றதுதான் இதற்கான ஆன்சர். தேங்க்யூ சோ மச் மேடம்.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ மேடம். எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் மேடம்.

இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, பஜ்ரா என்பதன் ஆங்கிலத்தின் பெயர் என்ன? பஜ்ரா என்பதன் ஆங்கிலத்தின் பெயர் என்ன? உங்களுக்கான ஆப்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் ஏ ஃபிங்கர் மில்லட், ஆப்ஷன் பி பேர்ல் மில்லட், ஆப்ஷன் சி ஃபாக்ஸ் டைல் மில்லட், ஆப்ஷன் டி போன்யார்ட் மில்லட். ஏற்கனவே ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்குது.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: மீண்டும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி கேட்ட கொஷின் என்னன்னா, பஜ்ரா என்பதன் ஆங்கிலத்தின் பெயர் என்ன? பஜ்ரா என்பதன் ஆங்கிலத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், வெளியூர்லேருந்து ராஜகோபால் பேசுறேன் சார்.
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கும் சார்.
0: சொல்லுங்க சார், ஆன்சர் தெரியுமா?
1: ஆப்ஷன் பி சார், கோல் மில்லட் சார்.
0: கோல் மில்லட் கரெக்டா சொல்லிட்டீங்க சார். கோல் மில்லட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார்?
1: கம்பு. கம்பு,
0: அவ்வளவுதான் சார். கரெக்டா சொல்லிட்டீங்களே, எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் வச்சுக்கிட்டே வந்திருக்கீங்களே.
1: ஓகே சார்.
0: எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சார்.
1: மிக்க நன்றி.
0: நன்றி சார்.

இப்போ உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, ராகி என்பதன் ஆங்கிலத்தின் பெயர் என்ன? ராகி என்பதன் ஆங்கிலத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆப்ஷன்ஸ் என்ன? ஆப்ஷன் ஏ ஃபிங்கர் மில்லட், ஆப்ஷன் பி பேர்ல் மில்லட், ஆப்ஷன் சி கோடோ மில்லட், ஆப்ஷன் டி ப்ரோசோ மில்லட். இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்று என்ன இருக்கு.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 10:49, 37 ஆகிட்டு இருக்கு. இஃப் பிரெயின் டோப்பு 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் முன்னாடி கேட்ட குவெஸ்டின் என்னன்னா, ராகி என்பதன் ஆங்கில பெயர் என்ன? ராங்கி என்பதன் ஆங்கில பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்
1: அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், என்ன வந்து ஆன்சர்?
1: இதுக்கு வந்து ஃபிங்கர் மில்லட் ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல வந்து கேழ்வரகுன்னு இருக்கு.
0: ஓகே சார், சூப்பரா சொல்லிட்டீங்களே, நேயர்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்.
1: ஆமா சார், மிக்க மகிழ்ச்சி. நன்றி
0: நன்றி சார்.

0: உங்களுக்கான கடைசி க்வெஸ்சன் என்னன்னா, ஜிஐ டேக்டு கலடி என்பது எந்த வகையான பாரம்பரிய உணவுப் பொருட்கள்? ஜிஐ டேக்டு கலடி என்பது எந்த வகையான பாரம்பரிய உணவுப் பொருட்கள்? உங்களுக்கான ஆப்ஷன் என்னன்னா, ஆப்ஷன் ஏ இனிப்பு, ஆப்ஷன் பி டைரி ப்ராடக்ட்ஸ், ஆப்ஷன் சி அரிசி வகை, ஆப்ஷன் டி ஊறுகாய். இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

நேரம் 10:55, 14 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவா கடைசி கொஸ்டின் டஃபா இருந்ததா தெரியல, யாரும் ஆன்சர் பண்ண வரல. ஸோ இப்போ உங்களுக்கான கடைசி கொஸ்டினுக்கான ஆன்சரை நானே சொல்லிடுறேன். ஜிஐ டேக்டு கலடி என்பது எந்த வகையான பாரம்பரிய உணவுப் பொருள்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஆமாங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸை ரிலேட் பண்ணி தான் இந்த கலடி என்ற பொருட்கள் இருக்கு. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணாங்க. ஆன்சர் பண்ண அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள்.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். இந்த உரையாடல் நாட்டின் விளையாட்டு லட்சியங்களில் இளைஞர்களை தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள ஒரு நேரடி வழியை வழங்குவதோடு இந்தியாவின் இளைஞர் மற்றும் விளையாட்டு சூழல் குறித்த தொடர் உரையாடலில் அவர்களின் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் இடம்பெறுவதையும் உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று குஜராத் செல்கிறார். அமரேலி மாவட்டம் தூதலாவில் ஹரிகிருஷ்ணா அறக்கட்டளையால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஹெட்னி ஹேவேலி ஏரியை அமித்ஷா இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார். தொடர்ந்து தல்ஜேஜில் ட்ரொய்கா பார்மாசூட்டிகல்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ள ஆர் வி பட்டேல் ஃபார்மனிவா அவார்ட்ஸ் 2026 நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மீட்பு நிவாரணம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் மறுகட்டமைப்பு பணிகளுக்காக அவசரகால உதவியாக 1500 கோடி ரூபாயை உலக வங்கி வழங்கியுள்ளது. புதுச்சேரி புத்தக திருவிழா 2026 லாஸ்பேட்டையில் இன்று தொடங்குகிறது. இதன் தொடக்க விழா இன்று மாலை 5:30 நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இயற்கை சீற்றத்தால் பாதிப்புக்கு உள்ளான நேபாள அரசுக்கு இந்திய அரசு துணை நிற்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதற்கு நன்றி தெரிவித்ததை தொடர்ந்து நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்த நபர்களுக்கு 2 நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்திலிருந்து செல்லும் பேப்பர் மில் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை கந்தன்பேட் கிருமாம்பாக்கம்

நாட்டுக்குப்பம் ஒரு பகுதி, பிள்ளையார்குப்பம் ஒரு பகுதி மற்றும் சார்க்காசி மேடு ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நேரம் 11:06. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. ஷோவோட ஓபனிங்கா பாட்டு கேட்கலாம், ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 11:14:36.

நேரம் 11:23. மேலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:27. மேடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததா பாடல் கேட்கலாம், உயிரே திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:33. எஃப்எம் ரெயின்போ 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம். தேகடி திரைப்படத்தில் இருந்தேன்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நேரம் 11:41. மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மாமன்னன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:54 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க மேடை மேஜிக் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கேட்கலாம், இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து.

ரேடியோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் இன்று ஜபல்பூரில் உள்ள வாகன தொழிற்சாலையில் டி சீரிஸ் டாங்கிகளை மறுசீரமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் நேபாளத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் இந்தியாவின் 2வது கட்ட மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 37.5 டன் நிவாரணப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொட்டலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தமது சமூக ஊடக பதிவில் மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் கண்டெய்னர் துறைமுகமாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபீந்திர மார்க்கெட்டா இன்று ஹனோயில் வியட்நாம் பிரதமர் திரு லே மிங் ஹங்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவில் வியட்நாம் பொதுச் செயலாளரும் அதிபருமான திரு டோ லாம் இந்தியாவுக்கு மேற்கொண்ட வெற்றிகரமான அரசுமுறை பயணம் மற்றும் இந்தியா வியட்நாம் இடையேயான உறவுகள் குறித்து நினைவு கூர்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நேபாளம் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கானோர் மாயமானதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் சுமார் 300 இந்தியர்களும் இருப்பதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 12:17. நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர் ஜே புவனேஷ். நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஸ்பெஷல் தினம், உலக ஏரிகள் தினம், வேர்ல்ட் லேக் டே. ஐக்கிய நாடுகள் சபை December 2024 நிறைவேற்றின தீர்மானம் மூலமா ஒவ்வொரு ஆண்டும் August 27 வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வேர்ல்டு லேக் டேன்னு அறிவிச்சிருக்காங்க. நாம பூமிக்கும் நாம குடிக்கிற தண்ணிக்கும் இந்த ஏரிகள் எவ்வளவு முக்கியம், வாங்க சுவாரஸ்யமான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கலாம். நாம குடிக்கிற விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற மேற்பரப்பு நன்னீரில், அதாவது அன்ஃப்ரோசன் சர்ஃபேஸ் ஃப்ரெஷ் வாட்டர், கிட்டத்தட்ட 90% தண்ணீர் இந்த ஏரிகளில் தான் சேமிக்கப்பட்டு இருக்குன்னு UNEP சொல்கிறாங்க. பூமியில் மொத்தம் 11.7 கோடி ஏரிகள் இருக்குது. நிலப்பரப்பில் 4% இடத்தை அடைச்சிருந்தாலும் நாம் வாழறதுக்கு தேவையான உயிர் நாடியே இந்த ஏரிகள் தான். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

மீண்டும் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. இந்நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உலக ஏரிகள் தினத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி எது தெரியுமா? காஸ்பியன் கடல். பெயரில் கடல்னு இருந்தாலும் அறிவியல் படி இது 4 புறமும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு மிகப்பெரிய உப்பு நீர் ஏரி. சுமார் 371,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. 5 நாடுகள் இதன் எல்லையை பகிர்ந்துக்குது. ஏரின்னு சொன்னால் இவ்வளோ பிரம்மாண்டமாக கூட இருக்குமானு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு இயற்கை இது.

0: இலக்கண்ணு ஒரு செல்ல பேரும் இருக்கு. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: பல்டி பக்கிற டர்ல உடன பல்தே வருல்டு மத்தமும் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே.

நேரம் 12:17:41 நொடிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு உலக ஏரிகள் தினத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யால இருக்கிற பைக்கால் ஏரி தான் உலகத்திலேயே மிக ஆழமான ஏரியா. இதோட ஆழம் பார்த்தீங்கன்னா 1642 மீட்டர், அதாவது 5,315 அடி ஆழமா. அது மட்டும் இல்லாமல் உலகின் ஆர்க்டிக் அல்லாத பனிப்பாறைகளை தவிர்த்து பூமியோட மேற்பரப்பு நன்னீரில் 20% தண்ணீரை இந்த ஒரே எரி வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 25 மில்லியன் ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது பழமையான ஏரியா. இதுக்கு சைபீரியாவின்

0: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:23:56 ஆயிடுச்சுக்கேஃபும் பிரெயின்பா புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உலக ஏரிகள் தினம்னு பேசும்போது நம்ம ஊரை மறக்க முடியுமா? சோழர்கள் காலத்திலே வீராணம் ஏரி, செம்பரப்பாக்கம் ஏரின்னு ஏரி பாசனத்துக்கும் ஏரி மேலாண்மைக்கும் ஏரி வாரியங்கள் அமைச்சு நீர் மேலாண்மை பண்ணவங்க நாம. புதுச்சேரியில் இருக்க உஸ்ட் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு சரணாலயமாக இருக்கு. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேர்களுக்கு ஓர் அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு எமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

மீண்டும் வரலாற்று என்ற நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. உலக ஏரிகள் தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிகளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். யுனைடெட் நேஷன் அறிக்கையின்படி கடந்த 50 ஆண்டுகளில் ஏரிகளில் வாழற 85% உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு. கழிவுகள் கலப்பது, பிளாஸ்டிக் மாசுபாடு மற்றும் புவி வெப்பமாகுதல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீராவியாகுதல்னாலும் ஏரிகளோடு மெல்ல மெல்ல வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டே வருதான். நாம் இப்போவே ஏரிகளை பாதுகாக்கலாம். 2050 பார்த்தீங்கன்னா ஏரிகளோட சுற்றுச்சூழல் மதிப்பு 20% குறைஞ்சிடும்னு ஐநா எச்சரிக்குது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக ஏரிகள் தினத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏரிகள் வெறும் தண்ணியை மட்டும் கொடுக்கல, பூமியோட வெப்பநிலையை சீராக்குறதுக்கும் அதிகப்படியான வெள்ளத்தை சேமிச்சு வைக்கும் இயல்பு ஏரிகளுக்கு உண்டு. மரங்களை போல ஏரிகளும் அதிக அளவிலான கார்பனை தனக்குள்ள சேமிச்சு வைக்குது. ஏரிகள் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வெறும் நீர் மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எதிர்கால சந்ததியோட வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்குது. இன்னைக்கு வரலாற்று நிகழ்ச்சியில் உலக ஏரிகள் தினத்தை முன்னிச்சு நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் டாடா பாபா சொல்லிக்கிறேன், உங்கள் RJ புவனேஷ்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்று அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் நாடு முழுவதிலுமிருந்து 100,000+ வீரர்கள் பங்கேற்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் முத்திரை பதிக்கும் திறனை கொண்ட இளையோர் மாவட்டந்தோறும் உள்ளதாக அவர் கூறினார். இவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் அவர் கூறினார். விளையாட்டு வாழ்வில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பாரா விளையாட்டு வீரர்களின் சாதனை எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் டொராண்டோவில் அந்நாட்டு தொழில் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளோடு கலந்துரையாடினார். பல்வேறு வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கனடாவைச் சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 165+ அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 580 சுற்றுலா பயணிகள் உட்பட 800 பேரை தேடும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேபாள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதுகாப்பு படையினர் 85 பேரும் அரசு ஊழியர்கள் 162 பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 300+ மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் காத்மண்டில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதற்கிடையே இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை குறித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று கொண்டுவரப்பட்ட கவனஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பதிலளித்து பேசினார். கைலாஷ் யாத்திரை சென்ற 103 தமிழர்கள் இதில் சிக்கியுள்ளதாகவும் இவர்களில் 20 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார்.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில இருந்து 11 பேர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து 5 பேர், தஞ்சாவூர்ல இருந்து 16 பேர், தருமபுரியில ஒருத்தர், திருச்சிராப்பள்ளியில 4, திருவண்ணாமலையில 1, திருவாரூரில் 2, நாமக்கல் 1, மயிலாடுதுறை 7, சென்னை 6 ஆகிய 10 மாவட்டங்களை சார்ந்த 54 தமிழர்களும் சேர்த்து, புதுச்சேரியை சேர்ந்த 3 நபர்கள், ஆக மொத்தம் 57 நபர்கள் கைலாஷ் யாத்திரைக்காக நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. மேலும் இன்னொரு சென்னையில இருந்து இங்க கூடிய மகாதேவ் கைலாஷ் யாத்ரா நிறுவனம் 49 தமிழர்களை இதே பர்பஸ்ல அங்க வந்து மேலும் தரை வழியாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் போடப்பட்டு அழைத்து வர ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. 54 தமிழர்களையும் விரைந்து தாயகம் மீட்டு வரும் பணியையும் விரைவுபடுத்துமாறு காட்மாண்டுவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்திடம் நேற்றுல இருந்தே தீவிரமாக நம்ம தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு வரோம். அந்த நடவடிக்கை தனியாக
0: இதற்கிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு 37 டன் நிவாரணப் பொருட்களை மத்திய அரசு அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மருந்து மற்றும் உணவுப் பொருட்கள் இதில் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீட்புப் பணிகளில் நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நேற்று 10 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச அளவில் விரைவான வளர்ச்சியை கண்டுவரும் துறைமுகமாக மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான தரவரிசை பட்டியலில் மும்பை துறைமுகம் 21வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சரக்குகளை கையாளும் திறனும் 13.6% வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்கள் காரணமாக கடல்சார் துறை புதிய சாதனைகளை படைத்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா வியட்நாம் பிரதமரை இன்று சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர், இந்த சந்திப்பின்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகின் மிக பழமையான மற்றும் பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். பழங்குடியினர் நலனில் காங்கிரசுக்கு அக்கறை இல்லை என்று சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் குற்றஞ்சாட்டியுள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு வங்கி அரசியலில் மட்டுமே காங்கிரஸ் கவனம் செலுத்துவதாக குறை கூறினார். பழங்குடியினர் நலனுக்கென தனி அமைச்சகத்தை முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி ஏற்படுத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பழங்குடியினர் நலனுக்கு பிஜேபி அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் திரு விஷ்ணு தேவ்சாய் தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் மின் விநியோக கட்டமைப்பை நவீனமயமாக்கும் பணிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அம்மாநிலங்களின் மின்துறை அமைச்சர்கள் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளனர். புதுதில்லியில் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து அவர்கள் இக்கோரிக்கையை வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். குருகிராமிலிருந்து பீகார் சென்று கொண்டிருந்த பேருந்து பல்திராய் அருகே நின்று கொண்டிருந்தபோது லாரி அதன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். லாரி ஓட்டுநரின் கவனக்குறைவே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக காவல்துறையினர் கூறினர். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதராஜ் சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். தென்கொரியாவின் டேகுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருஜுலா ராமு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12, 21-9 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேக்கியாவின் நத்தாலியா ஸ்லோபோடோவாவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் பாரத் ராகவ், சமர்வீர் மற்றும் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனா். புனேயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் விஜய்

0: லட்சுமி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-19, 14-21, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் லக்ஷயா ராஜேஷை வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-6, 12-10, 2-11, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் பெல்ஜியத்தின் லாரன்ஸ் டேவோஸை வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நட்புணர்வு கால்பந்து போட்டி டாஷ்கண்டில் இன்று நடைபெறுகிறது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனி இடையேயான 5வது மற்றும் 6வது இடத்திற்கான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வேனில் இன்று நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 19 வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக லக்ஷயா ராய்சந்தானியும் பல நாள் போட்டித் தொடருக்கான அணியின் கேப்டனாக யஷ்வர்தன் சௌஹானும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிநவீன விளையாட்டு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கியுள்ள 103 தமிழர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதற்கு பல்வேறு தரப்பினரும் உறுதுணையாக உள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். உலக மாஸ்டர்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிரிதிரா சாலியன் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அழுவதில் பிரியம் என்று வழிந்த கண்ணீரை வெட்க உணர்ச்சியோடு துடைத்துக் கொண்டே பேச தொடங்கினாள் தாய். அவர்கள் ஆனந்தம் வந்தாலும் அழுவார்கள், துக்கம் பொங்கினாலும் அழுவார்கள். ஹஹோல் பாவலை மெதுவாக விலக்கிவிட்டான். போதும் என்று கூறிக்கொண்டே தனது கண்களையும் துடைத்து விட்டு கொண்டான் அவன். ஆடி முடிந்து விட்டது கன்றுக்குட்டி, இனி வெட்டி போடுவோம் வேக வைக்க. உன் அடுப்பு கறியை உடப்பில்தான் கொண்டு போட வேண்டும். ஊதி ஊதி என் கண்களில்தான் கறி விழுந்து போயிற்று. இந்த மாதிரி கண்ணீருக்கு வெட்கப்படவே தேவையில்லை என்று மெதுவாக சொல்லிவிட்டு ஜன்னல் அருகே சென்று உட்கார்ந்தான் பாவல். அவனது தாய் அவன் அருகே சென்று உட்கார்ந்தாள். அவளது இதயத்தில் புதிய தைரியம் நிறைந்திருந்தது. அந்த துணிச்சலினால் அவளது துக்கம் ஒரு புறம் இருக்க அவளது மனம் நிறைவும் நிம்மதியும் பெற்று விளங்கியது. அம்மா, நீங்கள் ஒன்றும் எழுந்திருக்க வேண்டாம், நானே எல்லாவற்றையும் கொண்டு வந்து விடுகிறேன் என்று கூறிக்கொண்டே அந்த அறையை விட்டு அடுத்த அறைக்கு வந்தான் ஹஹோல். கொஞ்ச நேரம் சும்மா இருங்கள், உங்கள் இதயத்தை இந்த மாதிரி பிழிந்தெடுத்த பிறகு கொஞ்சம் ஓய்வு தேவைதான். அவனது செழுமை நிறைந்த குரல் மீண்டும் அவர்களிடையே ஒலிக்க ஆரம்பித்தது. இப்பொழுது நாம் வாழ்க்கையிலேயே ஒரு புதிய ருசியை கண்டோம், மனித வாழ்க்கையிலேயே ஒரு புதிய சுகத்தை அனுபவித்தோம். ஆமாம் என்று தன் தாயை பார்த்து கொண்டே பதில் சொன்னான் பாவல். இந்த அனுபவம் எல்லாவற்றையுமே மாற்றிவிட்டது என்றாள் அவள். நம்முடைய துன்பமும் வேறு, இன்பமும் வேறு. அப்படித்தானம்மா இருக்க வேண்டும் என்றான் ஹஹோல். என் அருமை அம்மா, இன்று ஒரு புதிய இதயம் பிறந்தது. புது இதயம் வாழ்வு கண்டது. மனிதன் முன்னேறி செல்கிறான். பகுத்தறிவினால் அனைத்தையும் ஒளிர செய்தவாறே முன்னேறுகிறான். போகும்போதே சர்வதேசத்தின் மக்கள் கூட்டமே, ஒரே குடும்பமாக, ஒரே இனமாக ஒன்று சேருங்கள் என்று அறைக்கூவி அழைக்கிறான். அவனது அறைக்கூவலுக்கு எதிரொலியாக உறுதி வாய்ந்த சகல இதயங்களும் ஒன்று கூடி கலந்து மாபெரும் பேர் இதயமாகி மகத்தான பலம் பெற்று மனித நாதமாக ஒலிக்கின்றன. நடுங்கி துடிதுடிக்க முயலும் தன் உதடுகளை இறுக கடித்து கொண்டாள் தாய். அழுகை முட்டிக்கொண்டு வரும் தன் கண்களையும் அவள் இறுக மூடி கண்ணீரை உள்ளடக்கிக் கொண்டாள். பாவல் ஏதோ பேசப்போவதைப் போல் கையை உயர்த்தினான்.

ஆனால் தாய் அவனை தன் பக்கம் இழுத்து மெதுவாக ரகசியமாக சொன்னாள், அவன் பேசட்டும், நீ குறுக்கிடாதே என்று குசுகுசுத்தாள். ஹஹோல் எழுந்து வந்து கதவருகே நின்று கொண்டான். மக்கள் இன்னும் எத்தனை எத்தனை துன்பங்களையோ பார்க்கப் போகிறார்கள், எவ்வளவோ ரத்தத்தை இன்னும் சிந்தி பெருக்கப் போகிறார்கள். என்னுடைய இதயத்திலும் என்னுடைய அறிவிலும் நான் கொண்டிருக்கும் வேட்கைக்கு என்னுடைய துயரங்கள் எம்மாத்திரம், என் உடம்பில் உள்ள ரத்தம்தான் எம்மாத்திரம். இவை போதாது, நான் ஒளி கிரணம் வீசும் தாரகையைப் போல் இருக்கிறேன். நான் எதையும் தாங்க முடியும், எதையும் சகித்துக்கொள்ள முடியும். ஏனெனில் என் இதயத்தின் உள்ளே பெருக்கும் பேரானந்தத்தை எந்த சக்தியும் எவரும் அழித்து துடைத்துவிட முடியாது. அந்த பேரானந்தத்தில்தான் என்னுடைய முழு பலமும் அடங்கியிருக்கிறது. அவர்கள் நடுநிசி வரையில் உட்கார்ந்து தேநீர் பருகினார்கள். வாழ்க்கையை பற்றியும் மாந்தர்களை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஆர்வத்தோடு பேசிக் கொண்டார்கள். எப்போதாவது ஒரு கருத்து தனக்கு தெளிவாக்கி புரியும் சமயத்தில் தாய் தனது கடந்த காலத்தை எண்ணி பெருமூச்செறிந்து கொள்வாள். அந்த கருத்தை நன்கு உணர்ந்து கொள்வதற்காக அதை தனது துன்பம் நிறைந்த இங்கிதமற்ற பழைய வாழ்க்கை சம்பவங்களோடு பொருத்தி பார்த்து கொள்வாள். அவர்களது உரையாடலிலிருந்து உற்சாகத்தில் அவளது பய பீதிகளெல்லாம் மறைந்தோடி பறந்துவிட்டன. அன்று அவளது தந்தை அவளை பார்த்து கடுமையாக கூறிய பொழுது தோன்றிய அந்த உணர்ச்சி மீண்டும் அவளிடம் தோன்றியது. முகத்தை சுழிப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. எவனோ ஒருவன் முட்டாள்தனமாக உன்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்துவிட்டானோ, உடனே அவனை ஏற்றுக்கொள். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதே. எல்லா பெண்களும் கல்யாணம் செய்துதான் தீர வேண்டும். கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுப்போட வேண்டியதுதான் தலைவிதி. குழந்தைகளோ ஒரே தொல்லை பிடித்த பார சுமைதான். எல்லோரையும் போன்ற மனித பிறவிதானே நீயும் என்று கூறினார் அவளது தந்தை. இந்த வார்த்தைகளை கேட்டபோது அவளது கண் முன்னால் ஏதோ ஒரு தப்பிக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரே ஒரு மார்க்கம்தான் தோன்றுவது போலவும், அந்த பாதையே அவள் முன்னால் இருண்டு வெறிச்சோடி கட்டாந்தரையாக நீண்டு கிடப்பது போலவும் தோன்றியதுண்டு. அந்த தவிர்க்க முடியாத நெடு வழியில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் அவளது இதயத்தில் ஒரு குருட்டு அமைதியை உண்டாக்கியது. இன்று அது போலவே இருந்தது அவளுக்கு. தனக்கு வரப்போகும் புதிய துயரத்தை அவள் உணர முனைந்த போது தனக்குத்தானே யாரோ ஒரு இனந்தெரியாத நபருக்கு சொல்வது போல பேசிக்கொண்டாள், வருவதை ஏற்றுக்கொள். இந்த எண்ணம் அவளது இதய வேதனையை சமாதானப்படுத்தியது. அவளது இதயத்துக்குள்ளே தந்தி நாதம் போல் ஒலி எழுப்பியது. ஆனால் அவளது மனத்தின் அதல பாதாளத்திலே மங்கிய எனினும் இடை நீங்காத நம்பிக்கை ஒன்றை அவள் வளர்த்து வந்தாள். எந்த சக்தியும் தன்னிடமிருந்து சகலவற்றையும் பறித்து சென்றுவிட முடியாது. நிச்சயம் ஏதாவது மிஞ்சவே செய்யும் என்பதே அந்த நம்பிக்கை. ஒருநாள் அதிகாலையில் பாவலும் அந்திரேயும் வேலைக்காக புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் மரியா கோர்சனவா ஜன்னல் கதவை தட்டியவாறு சத்தமிட்டாள், அவர்கள் இசாயை குன்றுவிட்டார்கள், வா போய் பார்க்கலாம். தாய் திடுக்கிட்டாள். அவளது மனத்தில் கொலைக்காரனின் பெயர் மின்னி பளிச்சிட்டு மறைந்தது. யார் கொலை செய்தது என்று கேட்டுக்கொண்டே ஒரு போர்வையை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டாள் தாய். கொன்றவன் அவன் பக்கத்திலே உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கவில்லை, கொன்று தள்ளிவிட்டு ஓடிப்போய்விட்டான். அவர்கள் இருவரும் தெருவழியை போய்க் கொண்டிருக்கும் போது மரியா மீண்டும் தொடர்ந்து பேசினாள், இனிமேல் அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் தேடி அலசி பார்த்து கொன்றவனை கண்டுபிடிக்க முனைவார்கள். உன்னுடைய ஆட்கள் நேற்றிரவு வீட்டுக்குள்ளே இருந்து நல்ல காலத்துக்கு தான், அதற்கு நானே சாட்சி. நான் இரவு நடுநிசிக்கு பிறகு வீட்டுக்கு வந்தேன். அப்போது உன் வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்தேன். நீங்கள் அனைவரும் மேஜையை சுற்றி உட்கார்ந்திருந்தீர்கள். நீ என்ன சொல்கிறாய் மரியா? அவர்களை எப்படி சந்தேகிக்க முடியும் என்று பயத்தால் வலவலத்து போய் கேட்டாள் தாய். பின்ன யார்தான் கொன்றிருப்பார்கள்? எல்லாம் உன் சகாக்களோடு என்று தீர்மானமாக சொன்னாள் மரியா. அவன் உங்களை வேவு பார்த்து திரிந்தான் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதானே. தாய் திடுக்கிட்டு நின்றாள். அவள் தொண்டை அடைத்தது. தன் நெஞ்சை ஒரு கையினால் அழுத்தி பிடித்து கொண்டாள். அதனால் என்ன? வீணாக பயப்படாதே. அவனுக்கு இந்த கதி கிடைத்தது ரொம்ப சரி. சீக்கிரம் வா, இல்லையென்றால் அவர்கள் உடலை அப்புறப்படுத்தி விடுவார்கள் என்றாள் மரியா. நிக்கலாய் வெசோஷிகோவை பற்றிய சந்தேகம் தாயினது கால்களை பின்னுக்கு இழுத்து நிறுத்துவது போல் தோன்றியது. அவன் இவ்வளவு தூரத்திற்கு போய்விட்டானா என்று

0: மனக்குள் நினைத்து கொண்டாள் தாய். தொழிற்சாலை மதில் சுவர்களுக்கு பக்கத்தில் சமீபத்தில்தான் எரிந்து சாம்பலாய்ப்போய் மூளியாய் நின்ற ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரே கூட்டமாக ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். தேனீக்களைப் போல இறைந்து கொண்டும் எரிந்து கருகிப்போன மரக்கட்டைகளின் மீது ஏறி நடந்து கொண்டும் சென்றார்கள். சாம்பல் குவியலை கிளறிக்கொண்டும் ஜனங்கள் மொய்த்தனர்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது. எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்று 21ஆம் நூற்றாண்டுக்கான நவீன விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்க அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர் விளையாட்டு என்பது பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டது அல்ல என்றும், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் விளையாட்டுத் திறனையும் இளைஞர் சக்தியையும் ஒருங்கிணைப்பதே விளையாட்டின் நோக்கம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் இன்று ஜபல்பூரில் உள்ள வாகன தொழிற்சாலையில் டி சீரீஸ் டாங்கிகளை மறுசீரமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகின்றனர். 18வது பிரிக்ஸ் உச்சிமாநாடு அடுத்த மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பிற நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். வலிமை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்கான கட்டமைப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் பிரிக்ஸ் தலைமை பொறுப்பை ஏற்று இந்தியா நடத்தவுள்ளது. மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் கல்வி சீர்திருத்தங்களை மேம்படுத்தவும் கர்நாடக அரசு அமைச்சரவை துணைக்குழு ஒன்றை அமைத்துள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் யு டி காதர் இந்த அமைச்சரவை துணைக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து வெள்ளம் போன்ற சூழ்நிலையை எதிர்கொள்ள பீகாரில் 9 தேசிய பேரிடர் மீட்பு படை குழுக்களும் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு குழுவும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரி புத்தக திருவிழா 2026 இன்று தொடங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை லாஸ்பேட்டையில் நடைபெறுகிறது. இதன் தொடக்க விழா இன்று மாலை 5:30 மணியளவில் நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நாம 2001 தமிழ்ல அறிமுகமான இரண்டு நடிகைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அறிமுகமான முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதை கவர்ந்தவர்கள் யார் இவங்க? தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? பத்ரி படத்துல நடித்து ரசிகர்களுடைய மனதை கவர்ந்த பூமிகா மற்றும் மோனல் ஆகியோர் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதே ஷோவுடைய ஸ்டார்.

0: ரச்சனா சாவ்லா என்று அழைக்கப்படும் பூமிகா அவர்கள் 1978 ஆகஸ்ட் மாதம் 21 டெல்லியில பிறந்தாங்க. பஞ்சாபி குடும்பத்தை சேர்ந்த இவர் பிறந்தது படித்தது எல்லாமே டெல்லியில தான். இவருடன் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி மற்றும் ஒரு சகோதரர் ஆவர். 1997 மும்பை வந்த இவர் விளம்பரங்களிலும் மியூசிக் வீடியோ ஆல்பம் மூலம் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க. இவர் முதல்ல தெலுங்கு திரையுலகில் யுவகுடு என்ற படம் மூலமாக அறிமுகமானாங்க. 2001 இயக்குனர் பி ஏ அருண் பிரசாத் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான பத்ரி படம் மூலம் தமிழ் திரையுலகிலும் தடம் பதிச்சாங்க பூமிகா. இந்த படத்துல ஜானகி கேரக்டர்ல நாயகனை மிகவும் நேசிக்கும் பெண்ணாக, அவனுக்காக தன்னால் இயன்றதை செய்பவளாக, அன்பால் தன்னவனை இழுத்து செல்லும் கேரக்டர்ல வெகு பொருத்தமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை பூமிகா. காதல் கொண்ட மங்கையின் அனைத்து உணர்வுகளையும் இவருடைய நடிப்பில் ரசிகர்களால காண முடியும். காதல் சொல்வது உதடுகள் அல்ல, பாடலை சொல்லாமல் இருக்க முடியுமா? பலருடைய ஃபேவரட் அல்லவா? இப்ப உங்களுக்காக பத்ரி திரைப்படத்திலிருந்து ஒரு சீன் வருது.
1: படிப்புனால உன் எதிர்காலம் நல்லா இருக்குமே தவிர அவருக்கு இல்ல. ஏன் இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல பத்ரி? உன்னால உங்க அப்பா என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்காரா? சந்தோஷமா இருக்க வேணா, நிம்மதியாவது இருந்திருக்காரா? தினம் உன்னால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு உன்னை பார்த்து பயப்படுறப்போ பாசம் எப்படி வரும்? நீ செய்யற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் ஆதரவா இருந்த வரைக்கும் உனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. நீ வெளியில வந்த உடனே உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பாத்தியா? என்னோட பையன் இவன்னு சொல்லி உன் அப்பாவால பெருமைப்பட முடியல. இனிமேலாவது அவரை பெருமைப்படுத்துற மாதிரி நீ ஏன் நடந்துக்க கூடாது? நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இது வரைக்கும் போனது போகட்டும். எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்காக மாறுவியா?
0: மனதிற்குள் காதல் என்ற உணர்வு வந்துவிட்டாலே அதை வெளிப்படுத்த வார்த்தைகள் எப்பொழுதும் தேவைப்படாது. இதை நான் சொல்லவில்லை, இங்கிருவர் சொல்கின்றார்கள். கேட்போமா இவர்கள் காதலை எவ்விதம் வெளிப்படுத்துகிறார்கள் என்று?

0: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை பூமிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, போஜ்பூரி, பஞ்சாபி, கன்னடா, மலையாளம் மொழிகள்ல 50க்கும் மேற்பட்ட படங்கள்ல ஹீரோயினாக மட்டும் இல்லாம சப்போர்டிங் ரோல்களிலும் நடிச்சிருக்காங்க நடிகை பூமிகா. பத்ரி, ரோஜா கூட்டம், சில்லுன்னு ஒரு காதல், சித்திரையில் நிலாச்சோறு, களவாடிய பொழுதுகள், யூ டர்ன், கொலையுதிர் காலம், கண்ணை நம்பாதே, பிரதர், ஸ்கூல் முதலிய படங்கள் தமிழ்ல இவருடைய நடிப்பில் வெளியான படங்கள் ஆகும். 2002 சசி அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் ரோஜா கூட்டம். நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுடன் இணைந்து நடிச்சிருப்பாங்க மனோவாக இந்த படத்துல. தாயின் செயல்களால நாயகன் வசம் தஞ்சமடையும் மனு நம்பியவன் கைவிட இறுதியில் தன்னை விரும்பியவன் வசம் செல்லும் கேரக்டர்ல அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை பூமிகா. ரோஜா கூட்டம் படத்துல வரும் பாடல்கள் அனைத்தும் இன்றும் ரசிகர்களால கண்டாடப்படுபவை. இப்பொழுது உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
1: லெட்டர் ஸ்ரீராம் கிட்ட இருந்து தானே? உள்ள எனக்கு லெட்டர் இருக்கா?
0: காதலியை வர்ணிக்க காதலனுக்கு சொல்லவும் வேண்டுமோ? கண்டவுடனே இவன் மனதை களவாடி சென்று விட்டாள் அவள். ஏனோ கோபம் கொள்ளாமல் ரசிக்க தொடங்கிவிட்டான் இவன். அவனுடைய ரசனை உங்களுக்கு பாடலாக வருகின்றது ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.
2: அப்பே பெண்ணே நீ யாரோ,

0: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நடிகை பூமிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை பூமிகா அவர்களுடைய நடிப்பில் வெளியாகி இன்றும் ரசிகர்களுடைய மத்தியில தனக்கு என இடம் பிடித்த படம் தான் ஜில்லுனு ஒரு காதல். ஐஷுவாக இவருடைய நடிப்பு ரசிகர்களுடைய மனதில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். கல்லூரியில படிக்கும் பொழுது இருந்த ஐஷுவிற்கும் பல வருடங்கள் கழித்து சந்திக்கும் ஐஷுவிற்கும் உள்ள வேறுபாடுகளை மிகவும் அழகாக தன்னுடைய நடிப்புல வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை பூமிகா. இந்த படத்துல முதல்ல இவரிடம் குந்தவை கேரக்டருக்கு கேட்டதாகவும் இவர் ஐஷு கதாபாத்திரம் தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாகவும் அதில் நடிக்க விரும்புவதாகவும் இயக்குனர் கிருஷ்ணா அவர்களிடம் கேட்டு நடித்ததாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க நடிகை பூமிகா. முன்பே வா பாடலும் மச்சக்காரி பாடலும் ஐஷு ரோலில் உள்ள இவருடைய வேறுபாட்டை அழகாக சொல்லும். இப்படி அழகாக தன்னுடைய நடிப்பால ஐஷு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருப்பாங்க நடிகை பூமிகா. இப்பொழுது உங்களுக்காக நம்மளால மறக்க முடியாத ஒரு காட்சி தான் வருது, ஜில்லுனு ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து.
1: இல்லப்பா, எங்க அம்மாவுக்கு லேசா டவுட் வந்துருச்சு. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி எங்க அப்பாட்ட ஏதாவது போட்டு கொடுத்துட்டா என் மொபைல் எடுத்துக்குவாங்க, வீட்டுல இருக்கிற எல்லா போனும் கட் ஆயிடும். அப்படி எப்படி நான் கான்டாக்ட் பண்றது? ஒரு சீக்ரெட் நம்பர் வேண்டாம்.
0: நான் நானாக இருந்த காலம் போய் இன்று நான் நீயாக மாறிவிட்டேன் என்று சொல்கின்றாள் இங்குருத்தி. இந்த மாற்றம் எதனால் ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது. காதல் கொண்ட மங்கையின் உணர்வுகளை சுமந்து கொண்டு உங்களுக்காக.

நடிகை பூமிகா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். தான் ஏற்று நடிக்கும் கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதற்கேற்ப தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துவதில் வல்லவர் நடிகை பூமிகா. சித்திரையில் நிலாச்சோறு படத்துல குழந்தை மனநிலையில் உள்ள பெண்ணாக தோன்றி இருப்பாங்க. யூடர்ன் படத்துல மாயாவாக தன்னுடைய நடிப்பால மிரட்டி இருப்பாங்க. ஒரு தாயாக கணவனின் செயல்களையும் அவன் செய்த தப்பையும் கேள்வி கேட்டு தண்டனையும் கொடுத்திருப்பாங்க. கொலையுதிர்காலம் திரைப்படத்துல வேறு வகையில தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க.

0: நடிகை பூமிகா. கண்ணை நம்பாதே திரைப்படத்துல நெகட்டிவ் ரோல்ல இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க. பிரதர் திரைப்படத்துல ஹீரோவுடைய அக்காவாக நடிச்சிருப்பாங்க. 2025 வெளியான ஸ்கூல் படமே தமிழ்ல இவருடைய நடிப்பில் நிறைவாக வெளியான படமாகும். இப்பொழுது உங்களுக்காக இவர் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
1: பசிக்குது, பசிக்குது, காசு கொடு, பசிக்குது, பசிக்குது, காசு கொடு.
2: அஞ்சு தடவை சாம்பார் ஊத்தியாச்சு, நீ எத்தனை காசு கொடு?
1: காசு கொடுக்க மாட்டியா? பசிக்குது.
0: இயற்கையாக நிகழும் நிகழ்வை நம்மால் தடுக்க முடியுமா? அதையும் தடுக்க முயற்சிக்கின்றார்கள் இவ்விருவரும். ஒருவரின் மேல் ஒருவர் கொண்டுள்ள காதல் உங்களுக்கு இப்பொழுது பாடலாக வருகின்றது.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
3: FM ரெயின்போ புதுவை 102.8.
4: இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மோனல் அவர்கள் 1981 ஜனவரி மாதம் 26 டெல்லியில பிறந்தாங்க. நடிகை சிம்ரன் அவர்களுடைய தங்கையான இவர் பள்ளி கல்விய டெல்லியிலும் கல்லூரி கல்விய மும்பையிலும் கற்றார். மாடலிங் துறையில வலம் வந்த இவர் முதல்ல பத்ரி படத்துல நடிக்க ஒப்புக்கொண்டார். ஆனா முதல்ல இவருடைய நடிப்பில் வெளியான படம் பார்வை ஒன்றே போதுமே. இவர் கன்னடம், தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழி திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. பத்ரி படத்துல மமத்தியாக கல்லூரி செல்லும் பணக்கார பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. நாயகனுடைய செயல்களை உண்மை என்று நம்பி காதலிக்க அவன் தன்னை ஏமாற்றியதை அறிந்து அவனை விட்டு செல்லும் பெண்ணாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க இந்த படத்துல. பத்ரி படத்துல வரும் என்னோட லைலா ஏஞ்சல் வந்தாலே பாடல்களையும் அதில் வரும் இவரையும் நம்மால் மறக்க முடியுமா? இப்பொழுது உங்களுக்காக பத்ரி திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
5: எனக்கு இன்டர்நெட் தான் பெரிய விஷயம்.
6: தேங்க்ஸ். நம்ம எதுக்கு தெரியுமா அங்க போறோம்? ரோஹித் யாரோ ஒரு புது பொண்ணுக்கு ட்ரீட் குடுக்கறானாம். நாம அங்க போய் நோஸ் கட் பண்ணனும்.
5: டோன்ட் வரி, எத வேணாலும் கட் பண்ணலாம்.
6: ஈவினிங் ஹாஸ்டல் வெளியே வெயிட் பண்றேன்.
4: மனம் கவர்ந்த அந்த காதல் தேவதையால் இவனின் உள்ளுக்குள் பொங்கும் உணர்வுகள் பாடலாக வருகின்றது. நாமும் சற்று கேட்போமா?

0: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோனால் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. முரளி கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் பார்வை ஒன்றே போதுமே. நீதா கேரக்டர்ல குணால் அவர்களுக்கு ஜோடியாக இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க நடிகை மோனல். நாயகனுடைய நண்பனுக்கும் நாயகனுக்கும் இடையே சிக்கி தவிக்கும் பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. ஒருவரின் மேல் தோழமையும் மற்றொருவர் மேல் காதலும் கொண்டு வளம் வரும் நீதா நாயகனுடைய நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னவனுக்காக காத்திருக்க முடிவு செய்யறாங்க. உணர்வு பூர்வமான நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்தியிருப்பாங்க நடிகை மோனல். இந்த படத்துல வரும் பாடல்கள் ரசிகர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் என்றே நம்ம சொல்லலாம். உணர்வுகரமான கிளைமாக்ஸின் இப்ப உங்களுக்காக வருது பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துல இருந்து.
1: நன்றிக்கும் நட்புக்கும் மூணு எழுத்து தானே சொன்னீங்க, ஆனா காதலும் மூணு எழுத்து தானே சொல்ல பார்த்துட்டீங்களே வேணும்.
2: காதலும் மூணு எழுத்து தான் எனக்கு நல்லா தெரியும், ஆனா மனோஜ் சூழ்நில நான் என்னால
1: நான் வரட்டுமா?
2: என் ஃப்ரெண்டு குணமா எழுந்தான்னா அவன் சம்மதிச்சானா அன்னைக்கு நான் உன்னை நிச்சயம் தேடி வருவேன். அது வரைக்கும் நீ காத்திருப்பியான்னு எனக்கு தெரியாது.
1: காத்திருப்பேன், சத்தியமா காத்திருப்பேன். என்னைக்கு நீங்க என்ன தேடி வர்றீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா எவ்வளவு நாள் ஆனாலும் உங்களுக்காக காத்திருப்பேன். அது வரைக்கும் உங்க பார்வை ஒன்னு எனக்கு போதும்.
0: ஒன்றை களவாடிய பிறகு அது மறுபடியும் கிடைக்குமா என்று யாராவது கேட்டால் அதற்கு பதில் இல்லை என்றுதானே இருக்கும். ஆனால் இது தெரியாமல் இந்த மங்கை திருடப்பட்ட இதயத்தை திருப்பிக் கொடு என்கின்றால் இதயம் திரும்ப கிடைத்ததா அல்லது கிடைக்காமல் மீளா இடம் போனதா? பாடல் மூலம் அறிவோமா?

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: சாப்பாடு காதல ஹெட்செட்னு இந்த மாதிரி நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை மோனல் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. சமுத்திரம் திரைப்படத்துல நடிகர் மனோஜ் பாரதி ராஜா அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க பிரியா கதாபாத்திரத்துல நடிகை மோனல். சார்லி சாப்ளின் திரைப்படத்துல திலோத்தமா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. லவ்லி திரைப்படத்துல மதுபாலா என்கின்ற கதாபாத்திரத்துல நாயகியுடைய பெரியம்மா மகளாக நடிச்சிருப்பாங்க. பேசாத கண்ணும் பேசுமே திரைப்படத்துல நடிகர் குணால் அவர்களுடன் இணைந்து நடித்திருப்பாங்க. இவருடைய மறைவிற்கு பிறகு தமிழ்ல 2005 வெளியான படம் ஆதிக்கம். இப்ப உங்களுக்காக இவர் நடித்த திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சி வருது.
2: இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு இல்லையேன்னு வருத்தப்படுங்க. நீ இருக்கிய எனக்கு அண்ணனு. 4 கோட்டடிச்சு என் கூட படிச்சுக்கிட்டு என்ன ஃபீல் பண்றியா? அவர் காலை தட்டி விட்டா உருப்பிடுவேன் நினைச்சியா? வேணா அவர் காலை தொட்டு கும்பிடு, அப்பவாது உருப்பிடுவியான்னு பாக்கலாம். நான்சென்ஸ்
3: சார், அத கொஞ்சம் கொடுத்து

0: சீக்கிரம் கிளம்புறீங்களா?
1: சரிங்க, மிச்சம் வைக்காம சாப்பிடுண்ணா.
2: சரிங்கண்ணே.
1: எதுக்கு நின்று நீட்டிக்கிட்டு மடக்கி வைங்க. வரணுங்க வரணுங்க சார். வரணுங்க.
3: ஏ திடீர்னு ஏன்டி அப்படி கோவப்பட்ட?
4: பின்ன கிண்டல் படத்துக்கு ஒரு வியவஸ்த வேணும்.
3: உன் ஆளோட அண்ணங்கிறதுனாலதான் அப்படி பேசுனேன்.
4: யாரா இருந்தாலும் நான் அப்படிதான் பேசியிருப்பேன்.
5: யாருக்கும் தெரியாமல் எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தாலும் அது பெரிதாக தெரியாது. ஆனால் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கே அது தெரியவில்லை என்றால் அந்த நிலையை எவ்வாறு சொல்வது? நேசம் வந்துவிட்டால் நிலை மாறி போவது இயல்புதானே. இவர்களும் இதில் விதிவிலக்கல்ல. தடுமாறி நிற்கும் இருவரின் உணர்வுகள் பாடலாக வருகின்றது உங்களுக்காக.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணி

காலங்கள் சூழ்நிலைகள் என்று எது வேண்டுமானாலும் மாறி போகலாம். மனதில் துணிவும் உழைப்பும் நம்பிக்கையுடன் என்றும் மாறாது செயல்பட்டால் வெற்றி நம் அனைவருக்கே. மீண்டும் தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி. 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 நிமிடம், 3 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

கேட்ட பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:25, 8 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோஹர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அபௌட்

0: right about down.
1: கேட்ட பாடல் நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:34 FM ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

கேட்ட பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:44 எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

நேரம் 2:56, 13 எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்று கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: FM Rainbow 102.8 கேட்டுட்ருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கத்தோடு இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 3:02 ஆகிட்டு இருக்கு. நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டெங்குவிலிருந்து பாதுகாப்பு, ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் தர ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. புதுச்சேரி வெள்ளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை அவர்கள். நேர்களே, டெங்கு சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்ற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் டாக்டர் இருக்காங்க, நீங்க கேட்கலாம். ஸோ வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
2: ஓகே, இப்போ வந்து இந்த மழை சீசன் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சிச்சு இல்லையா?
3: ஆமாம்.
2: ஸோ டெங்கு அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ டெங்கு பற்றி சொல்லுங்க. இது இந்த காய்ச்சல் எப்படி உருவாகுது, இது எப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு பரவுது, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
3: இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இந்த மழை சீசன் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த மழை இப்போ தான் நமக்கு பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அது விட்டு விட்டு இந்த மாதிரி காலங்களில் கொசு உற்பத்தி அதிகமாகும் இல்லைங்களா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போது இது டெங்குங்கிறது ஒரு கொசுனால் பரவுற ஒரு முக்கியமான ஒரு வைரல் காய்ச்சல். அது இந்த மழை காலங்களில் தான் நமக்கு பரவுது. முக்கியமாக மழை பெஞ்சு விட்ட ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டெங்கு பரப்புகிற ஏடிஸ் ஈஜிப்டிங்கிற அந்த ஒரு கொசு வளர்றது மூலயமா நமக்கு இந்த காய்ச்சல் பரவுது. டெங்கு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா இந்த கா இதில் மட்டும்தான், மற்ற சீசனில் கிடையாதுன்னா மற்ற சீசன்லேயுமே நமக்கு வந்து டெங்கு காய்ச்சல் இருக்கும். இருந்தாலும் இப்போது இந்த மழைக்காலம் வந்து அதிகப்படியான டெங்கு காய்ச்சல் இருக்கிற நமக்கு நேரம். இது ஒரு வைரஸ்னால் வர்ற காய்ச்சல். இந்த வைரஸ் வந்துட்டு ஏடிஸ்ன்னு சொல்கிற இந்த கொசுக்கள்லேருந்து நமக்கு மனிதர்களுக்கு வரும்போது இது வந்து நமக்கு நம்மளுடைய உடலில் பாதிப்பு ஏற்படுத்தி காய்ச்சல் உண்டாக்குது.
2: ஓகே டாக்டர், அது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு எப்படி பரவுது, அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
3: இது ஒரு கொசு மூலியமாக பரவுற ஒரு வியாதி. இப்போது நிறையா வியாதிகள் வந்துட்டு காற்று மூலியமாக பரவுற வியாதி இருக்குது. இப்போது டிபி பார்த்திங்கன்னா காற்று மூலியமாக பரவும், நியூமோனியாஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளூயன்ஸான்னு இருக்கிறதெல்லாம் வந்து காற்று மூலியமாக பரவுற வியாதி. இது வந்துட்டு கொசு மூலியமாக பரவுற ஒரு காய்ச்சல். கொசு கடி நமக்கு ஏற்படும் போது இந்த வைரஸை, டெங்கு வைரஸ் இருக்கிற கொசு நமக்கு கடிக்கும்போது இந்த காய்ச்சல் நமக்கு ஏற்படுது.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த டெங்கு வந்து ஏடிஸ் கொசுனால பரவுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஏடிஸ் கொசுவை வந்து எப்படி நாம அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அது பகலில் மட்டும்தான் கடிக்குமா?
3: ஏடிஸ் கொசு, அதுவும் முக்கியமாக பெண் ஏடிஸ் கொசு தான் அது நம்மளை கடிச்சு ஏற்படுத்துகிற நோய். பகலில் முக்கியமாக காலையில் நேரங்கள்லையும் மாலை நேரங்கள்லையும் தான்

0: கொசு கடிக்கும். இந்த ஏடுஸுங்கிற கொசு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைகர் மஸ்கிட்டோன்னு நம்ம கூப்பிடலாம். ஏன்னா அது மேலே வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக பேண்ட்ஸ் இருக்கும். அது பார்க்கும்போதே வித்தியாசமாக நமக்கு தெரியும், கண்டுபிடிக்கலாம். அளவுலேயும் கொஞ்சம் சிறியதாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு மரத்துக்கு அடியிலையோ இல்லை வந்து வெளியில் கடிக்கிறதெல்லாம், செடிகள் பக்கத்தில் இருக்கிற கொசுலாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக ஒயிட் அண்ட் பிளாக் பேண்ட்ஸோட பகல் நேரங்களில் கடிக்கிற ஒரு கொசு தான் இந்த ஏடிஸ் எஜிப்டியை கொசு. அப்போ இதை வந்து நம்மளால் பார்க்கும்போதே வித்தியாசப்படுத்தி காண முடியும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ அது வந்து பகலில் மட்டும்தான் அப்படிங்கிறது உண்மையா?
0: பகல் அதிகப்படியாக பகல் நேரங்களில் தான் இந்த கொசு கடிக்கும். ராத்திரி நேரங்களில் விட பகலில் தான் இந்த கொசு கடிக்குது. காலை நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் முக்கியமாக.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வீட்டை சுற்றி எந்தெந்த இடங்களில் இந்த டெங்கு கொசு உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது டாக்டர்?
0: டெங்கு கொசுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு கொசு. அது நிறைய தண்ணியெல்லாம் அதுக்கு தேவைப்படாது. எல்லாரும் நினச்சிக்குவாங்க தண்ணி நிறைய தேங்கி இருந்தால் தான் கொசு அதிகமாக வளரும் அப்படின்னு. மக்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் டெங்கு கொசுவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு என்ன சொல்கிறது, ஒரு 5 ml கூட தேவையில்லை. அதை விட கம்மியான தண்ணி இருந்தால் கூட வந்து நமக்கு வந்து டெங்குவால் முட்டையை போட்டுட்டு அந்த கொசுவை வளர்க்க முடியும். வீட்டை சுற்றி இருக்கிற நம்மளோட டயர்ஸ், ஏதாவது யூஸ் பண்ணாத டயர், உரல் வந்துட்டு வெளியில் வச்சுருப்பாங்க, அந்த உரலோட இதில் இருக்கும் மூடிகள், முட்டையோடு, அதுக்கப்புறம் இந்த இது சொல்கிறோம் இல்லைங்களா, தேங்காய் சிரட்டை, இந்த மாதிரி வீட்டை சுற்றி எது வந்துட்டு தண்ணி தேங்கிறதுக்கு ஒரு சிறிய அளவு வாய்ப்பு இருந்தாலுமே டெங்கு கொசு அதில் வந்துட்டு முட்டை விட்டுட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இந்த கொசு என்ன அப்படின்னா, இப்போ இந்த வருஷம் முட்டை போட்டுச்சு அப்படின்னா அடுத்த மழையே இல்லை, அடுத்த வருஷம் மழை வந்தாலும் அந்த கொசு முட்டை உயிரோடு இருக்கும், அடுத்த வருஷம் கூட அதால் நமக்கு வந்துட்டு இந்த நோயை உண்டாக்க முடியும். ப்ளஸ் இந்த வைரஸ் வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஓவேரியன்னு சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்மிஷன்னு சொல்லுவாங்க. ஒரு கொசுக்கு வந்துட்டு முட்டையை மூலியமாகவே அந்த வைரஸை வந்துட்டு டெங்கு கொசுனால் பரப்ப முடியும். முட்டைக்குமே அந்த வைரஸை கொடுத்துட முடியும். அதனால அந்த கொசு வளரும் போது கம்பல்சரியாக நமக்கு நம்மளை கடிக்கும் போது வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம வீட்டை சுற்றி வச்சுருக்கிற செடிகள் வளர்க்கும் போது பிளேட் தட்டில் வச்சுருப்பாங்க, அந்த தட்டில் தண்ணீர் இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஏசியோட வென்ட்ஸ், குளிர்சாதன பெட்டிகளோட அந்த தண்ணி தேங்கி இருக்கிற இடம், அப்புறம் இந்த விண்ட்ஷேட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வந்து தண்ணி தேங்குகிற இடம் இருக்கும். அது மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து செடிகள் வளர்க்குற இருக்கும்போது அதில் தண்ணி வச்சுருப்பாங்க. இது மாதிரி வீட்டை உள்ளேயும் வெளியும் எங்கேயும் தண்ணி தேங்கி இருந்தாலுமே இந்த கொசு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ டெங்கு வராமல் தடுக்க நம்ம வீட்லேயும் நம்ம சுற்றி இருக்க இடங்களையும் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நம்ம பண்ணலாம் டாக்டர்?
0: முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொசு உற்பத்தியை குறைக்கிறது தான் மெயினான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நாம் வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய வீட்டு உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி தண்ணி தேங்காமல் ஒரு ட்ரை டேன்னு சொல்லுவோம். ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ட்ரை டேவாக அனுசரிக்கணும் சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத. இல்லாட்டி வந்துட்டு இந்த கொசு வந்து வளர்ந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். டெய்லி வந்துட்டு க்ளீன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு நாள் அது இந்த வந்து நம்ம ட்ரை டேவாக இருக்கும். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நம்ம வீட்டில் தானே தண்ணி இருந்தால் பிரச்சனை, பக்கத்தில் நிறைய காலி பிளாட்ஸ் இருக்குது, நிறைய குப்பையை தூக்கி போடுற இடங்கள் நிறையா இருக்கும். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டிலேருந்து பக்கத்து இடங்களில் தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி எரியும் போது அங்கேருந்து கொசு உண்டாகி நம்ம வீட்டுக்குள்ளே தான் வந்து திருப்பி கடிக்க போகுது. அந்த மாதிரி அக்கம் பக்கம் இடங்கள்லையுமே வந்து நம்ம கொஞ்சம் சுத்தபத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணணும். காலி பிளாட்ஸில் இருக்கவங்க அந்தந்த ஓனர்ஸ் யாரோ அவங்க வந்து அதில் தண்ணி தேங்க விடாமல் பண்ணுறதுக்கான வழிகள் ஏற்படுத்தணும். நாம் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளாக செக் பண்ணணும், வீட்டை சுற்றி எந்த இடத்துலலாம் தண்ணி இருக்கோ அது இல்லாமல் நாம் வந்துட்டு பார்த்துக்கணும். வீடு மட்டும் இல்லாமல் நம்ம வேலை செய்கிற அலுவலகங்கள், பள்ளிகள், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களே முக்கியமாக பள்ளிகள், மருத்துவமனைகள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மழைக்காலங்களில் டெங்கு கொசு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி நாம் வந்துட்டு சுத்தப்படுத்தி வைக்கிறது தான் ஒரு முக்கியமான முயற்சியாக இருக்கும் நம்ம இந்த வியாதியிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு.
1: ஓகே, அதாவது நம்ம வீட்டை மட்டும் இல்லை நம்ம சுற்றுப்புறத்தையும் வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது இது முக்கியமான விஷயமா இருக்கு.
0: ஏன்னா கொசு வந்துட்டு உங்கள் வீடு எங்கள் வீடுன்னு சொல்லிட்டு வளராது, அதுக்கு எல்லாம் ஒரே வீடு தான். அப்போ வந்துட்டு எங்கே வேணாலும் நமக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.

0: அப்போ எல்லா இடங்களுமே சுத்தமாக வச்சுக்கணும். இந்த பிளாஸ்டிக்ஸ், அதுவும் இப்போ இந்த வளர்ந்து பிளாஸ்டிக்ஸோட என்ன சொல்கிறது, ஒரு வளர்ந்து ரொம்ப அதிகப்படியான பிளாஸ்டிக் பொருட்கள் கிடைக்கிற இந்த காலகட்டங்களில் பிளாஸ்டிக் பொருள்லேயும் ஈவன் அந்த ஒரு பாட்டில், நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், அந்த மாதிரியான பாட்டில் மூடி திறந்துருந்தா கூட அந்த மூடியில் தண்ணி இருந்தால் போதும், அதில் வந்து வளர்ந்துடும்.
1: ஓகே,
0: இப்போ அந்த மாதிரி விஷயம், பிளாஸ்டிக் கப்ஸ், டீ கப்ஸ், எல்லாரும் டீ குடிச்சிட்டு அப்படியே கப்பை ரோட்டில் போட்டு போவாங்க, இப்போ இந்த மாதிரி டீ கப்ஸு, அதில் எல்லாத்துலேயுமே வந்து சுத்தப்படுத்தணும். இதுக்காக நிறைய மாதிரியான இந்த சுத்தம், இந்த பிரச்சனைகளை அகற்றுறதுக்கும் கவர்மெண்ட்டும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க.
1: ஓகே, அதாவது வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து சரியான முறையில் நம்ம
0: டிஸ்போஸ் பண்ணணும்.
1: ஓகே ஓகே டாக்டர், நம்ம
0: தொடர்ந்து மழையில வந்து திறந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது.
1: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விடுமுறை இடைவெளி பிறகு.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம். நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தலைமுறையா கேட்டுட்டு இருக்கீங்க நேரில் FM ரெயின்போவன் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில டெங்குவிலிருந்து பாதுகாப்பு, ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி வில்லியனூர் PHC-னுடைய சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் பாமகள் கவிதை அவர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. நேர்களே உங்களுடைய சந்தேகங்களும் நீங்க கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 அண்ட் 2271770 இந்த நம்பருக்கு. ஓகே சொல்லுங்க டாக்டர், இப்ப டெங்குவோட ஆரம்ப அறிகுறிகள்லாம் என்ன, சாதாரண காய்ச்சலுக்கும் இதுக்கும் எப்படி நாம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம்?
0: டெங்கு காய்ச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் அதிகப்படியான அளவில் இருக்கும் உங்களுக்கு, ப்ளஸ் தலைவலி, தலை வந்து ரொம்ப பாரமாக இருக்கும், வலி, கண்ணை சுற்றி ரொம்ப வலி இருக்கும், சில சமயம் வயிறு வலி, ப்ளஸ் வாமிட்டிங், வாந்தி பிரச்சனைகள் இருக்கலாம். இதுக்கு அடுத்த லெவலில் எந்த மாதிரி இருக்கும்னா, ரொம்ப பல் விளக்கும் போது அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணிவிட்டு துப்பும் போது ரத்தம் வரலாம், ப்ளீடிங் ஃப்ரம் கம்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ அந்த ப்ளீடிங் கம்ஸ் இருக்கும். வயிறு உள்ள ஏதாவது ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வயிறு வலி ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். மோஷன் போகும்போது சில சமயம் கலர் மாறி வந்துட்டு மோஷன்ஸ் போகலாம். இப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள் டெங்கு உள்ள நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் எல்லா டெங்கு காய்ச்சல்லையும் இது எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக வெறும் ஜுரம் மட்டும் இருந்துட்டு ரெண்டு மூணு நாளே அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதெல்லாம் சில சில சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சீரியஸான சிம்டம்ஸும் நமக்கு வந்து டெங்குவில் பார்க்க முடியும்.
1: ஓகே, இப்போ வந்து இந்த டெங்கு காய்ச்சல் வந்தவுடனே நம்ம பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறது அவசியமா?
0: ஆமாம், டெங்கு காய்ச்சல் நம்ம பரிசோதனை செய்யும் மூலியமாக தான் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது நமக்கு அதுக்கான பரிசோதனை வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இது இல்லாமல் நம்மளுடைய அரசு மருத்துவமனைகள்லையும் வந்து, அரசு மருத்துவமனை, ப்ரைவேட் மருத்துவமனைகள்லையுமே வந்து உங்களுக்கு டெஸ்டிங் அவைலபிளாக இருக்குது. என்ன சொன்ன அண்ட் இதுன்னு சொல்லுவாங்க, அந்த டெஸ்டிங் வந்து நம்ம வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்குள்ளே ஃபீவர் வந்த முதல் 5 நாளுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி பார்த்தா நமக்கு அதில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் 5 நாளைக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வேறு விதமான டெஸ்டிங் இருக்கும், அந்த டெஸ்ட் மூலிமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.
1: ஓகே,
0: அதாவது ஒரு நாள் ஃபீவர், வெறும் ஒரு நாள் ஃபீவர், கொஞ்சம் இருமல் சளியெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து டெங்குவாக இருக்குமான்னு நம்ம வந்து சந்தேகப்பட்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வேற எதுவும் சளி இருமல் மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான தலைவலியாக இருக்குது, அதிக காய்ச்சலாக இருக்குது அவங்களுக்கு, வயிறு வலி, வாந்தி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது 2-3 டேஸ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போய் அவங்க நம்ம பேஷண்ட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ முக்கியமாக டெங்கு வந்து அவங்க சொல்கிறது என்னென்னா பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் போது பிளேட்லெட் வந்து கம்மியாகிறதுக்கான காரணம் என்ன, அது குறைஞ்சதுனாலே ஆபத்து அப்படின்னே சொல்லலாமா?
0: பிளேட்லெட்னு சொல்கிற இந்த தட்டணுக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு முக்கியமான அணுக்கள். இப்போ இந்த டெங்கு காய்ச்சல் வரும்போது இந்த தட்டணுக்கள் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் குறையுது அப்படின்னா, நம்மளுடைய

இரத்த நாளங்கள், அதாவது பிளட் வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ்லாம் இந்த கிருமினால் கொஞ்சம் ரணம் ஆகும், இன்ஃப்ளமேஷன் சொல்கிற அந்த ரணம் ஆகும். அப்போ அந்த ரணம் ஏற்படும்போது தட்டணுக்கள் வந்துட்டு அதில் ஈர்க்கப்பட்டு அந்த பிளட் வெசல்ஸில் வந்துட்டு டெபாசிட் ஆகிடும், சரிங்களா? அதனால தான் வந்துட்டு பிளட் ஸ்ட்ரீமில் ரத்தத்தில் வந்து தட்டணுக்களோட அளவு குறையிறது. இப்போ தட்டணுக்கள் அளவு குறையுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் பயப்படுவாங்க. இது ரொம்ப ஒரு எல்லோரும் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு, இல்லை நிறைய சமயம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்கிறது, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்கிறது பார்த்துட்டு டெய்லி பிளேட்லெட் செக் பண்ணி

0: வந்து பிரச்சனை. 20,000க்கு குறையும் போது இன்னும் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் கீழே போச்சுன்னா தான் வந்து பிளேட்லெட் கவுண்ட் வந்து ரொம்ப பிரச்சனை. 20,000 வித்தவுட் ப்ளீடிங், அது வேறு எதுவும் ரத்த கசிவு இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிளேட்லெட்ஸ் ஓகேன்னு தான் அர்த்தம். எல்லோரும் ஒரு 1.2 லேக்ஸ் 1.3 லேக்ஸ் இருக்கும்போதே வந்துட்டு பிளேட்லெட் குறைஞ்சிருச்சுன்னு பயப்படுவாங்க. லெஸ் தென் 1 லேக் வந்துருச்சுனாலே பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பிளேட்லெட்ஸ் குறையிறத வந்து டெங்கு காய்ச்சலில் அதிகப்படியாக ஏற்படும். முக்கியமாக ஒரு 3-5 நாளில் 5th to 7th day அந்த சமயங்கள்லாம் பிளேட்லெட்ஸ் குறைவு ஏற்படுறதுனால தான் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பிளேட்லெட்ஸ் செக் பண்ணி பார்க்குறது அது, ஆனால் அதை வச்சு அதை பார்த்துட்டு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பிளேட்லெட்ஸ் குறையும் போது கம்பல்சரியாக ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம அட்மிஷன் தேவைப்படுதுன்னு நம்ம மருத்துவர் ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்னா மருத்துவர் ஆலோசனைப்படி அட்மிஷன் போகிறது தேவைப்படும்.
1: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கேட்டுட்ருக்கீங்க நேர்லே ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் டெங்குவிலிருந்து பாதுகாப்பு இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு டாக்டர் விளக்கம் தந்துட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு நேர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க, உங்க டவுட்ஸ் என்ன டாக்டர் இருக்காங்க, கேளுங்க.
1: டாக்டர், ரெண்டு கேள்விகள் இருக்கு. இந்த டெங்கு இது வந்து நவீன சிகிச்சை முறைகள் அப்படிங்கறத எப்படி கொடுக்கறாங்க? அந்த டெங்கு ஃபீவர் வந்து ஒரு சைல்டுக்கு வருது, அடல்ட்டுக்கு வருது, ரெண்டு பேருக்கும் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ல டிஃபரன்ஸ் அப்படிங்கறது ஏதாவது இருக்குமா? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, நீங்க தட்டணுக்கள் அது குறைவது பத்தி அதெல்லாம் ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க டாக்டர். அதோடைய ஒரு எக்ஸ்டெண்டட் கேள்வி கேக்குறேன். தட்டணுக்கள் குறைவது அப்படிங்கறது முக்கிய காரணம் ஹெரிடிட்டரியாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த தட்ட குறைபாடு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதை உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அப்படி இருந்தா என்ன உணவு பழக்க வழக்கங்கள் அவங்க இயல்பாகவே சாப்பிடணும், பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண, இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நான் ரேடியோல கேட்டுக்கிறேன் டாக்டர் ஆன்சர் சார்.
0: ஓகே ஓகே, நீங்க ரேடியோல கேட்டுக்கோங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க.
2: நன்றி நன்றி மேடம். உங்களுடைய முதல் கேள்வி, தட்டணுக்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அதாவது ஒரு நிமிஷம்

0: ஓகே சொல்லுங்க டாக்டர், அதாவது பிளேட்லெட்ஸ் குறையிறது வந்து ஹெரிடிட்ரியோட சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்க டாக்டர்.
1: இல்லை, பிளேட்லெட் கவுண்ட்ஸ் வந்து இப்படி ஹெரிடிட்ரியாலாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் குறவு தான். இது வந்து டெங்கு காய்ச்சலில் இந்த டெங்கு வைரஸ் வந்துட்டு நம்ம எண்டோத்திலியில் அந்த ரத்த அணுக்கள் ரத்த நாளங்கள் முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதில் ஏற்படுத்துகிற மாற்றங்கள்னால தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெங்குவோட பிளேட்லெட்டோட அளவை வந்துட்டு டெங்கு வைரஸ் வந்து குறைக்குது. அவங்க முன்னாடி கேட்ட கேள்விதோடைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி, முதல் கேள்வி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் பற்றி கேட்டிருந்தீங்க.
0: நவீன சிகிச்சை
1: முறை டெங்குவை பொறுத்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஒரு ஆன்டி வைரல் இந்த மருந்து கொடுக்கணும் அந்த மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுடைய சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ் தான், ஃப்ளூயிட் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய உடலில் வந்துட்டு இரத்த கசிவுகள்லாம் ஏற்படுற, ரத்த கசிவு நம்மளுடைய உடலில் இருந்துட்டு நீர் வெளியேற்றங்கள் ஏற்படுறதுனால அதை தடுக்கிறதுக்காக உங்களுக்கு ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் தான் மெயினாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. இது குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸுக்கும் கட்டாயம் வித்தியாசம் ஏற்படும். ஏன்னா ஒரு அடல்ட்டுக்கு கொடுக்குற ஒரு ஃப்ளூயிட் டோசேஜ் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கிடைக்காது. அவங்களுடைய வெயிட்டை பேஸ் பண்ணி, குழந்தைங்களை பொறுத்தளவு அவங்களுடைய வெயிட்டை கணக்கெடுத்து ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா, தட்டணுக்கள் வந்து நம்ம எப்படி வந்து கூட்டலாம் அப்படின்னா, இப்போது தட்டணுக்களுக்காக இப்போது ஒரு சில சமயம் இந்த பப்பாளி

0: பப்பாளியோட
1: இலைய
0: வந்து ஜூஸ் மாதிரி எடுத்து குடிக்கிறது அப்படின்லாம் சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கம்பல்சரியாக ஃபுல்லாக கூட்டு தான் அப்படின்னு எல்லா யாருக்கும் ஃபுல்லாக தெரியாது. ரிசர்ச்சர்ஸ்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த இதெல்லாம் குடிக்கும்போது என்ன ஆகும்னா சில சமயம் கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாகும். சிலவங்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, சிலவங்களுக்கு அது ஒத்துக்காத சமயங்களில் கேஸ்ட்ரைட்டிஸ் உண்டாகி அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டயரியா எபிசோட்ஸ் காஸ் பண்ணும். நீரை வந்து அதிகப்படியாக வெளியேற்றுது. டயரியா அது என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய டெங்கு காய்ச்சல் அது மேலும் காம்ப்ளிகேட் பண்ணும். அப்போ இதை பத்தியான ஃபுல் நாலேஜ்னு நமக்கு தெரியல, சரிங்களா? இது வந்துட்டு இது ஏத்துமா ஏத்தாதா அப்படிங்கிறது. ஆனால் அது குடிக்க குடிக்கும்போது வந்து வயிற்றழக்கம் ஏற்படுது இல்லை வாந்தி ஏற்படுதுன்னா அது அவங்க குடிக்காம இருக்கிறது தான் பெட்டர்.
1: ஓகே ஓகே டாக்டர், அடுத்ததான் வந்து இந்த ஃபுட் டயட் பத்தி கேட்டிருந்தாங்க. டெங்கு வந்தவங்க வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்?
0: பிளான் டயட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது முக்கியமா நம்ம வயிறுக்கு வந்துட்டு இது இந்த டெங்கு வைரஸோட மெயின் இது பிரச்சனையா என்னன்னா நமக்கு ப்ளீடிங் எங்கிறதுனாலும் ஏற்படுத்தலாம்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்போ வயிறுலயும் அந்த மாதிரி ப்ளீடிங் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப காரம்லாம் இல்லாம ஒரு வாரத்துக்கு வந்துட்டு காரம் கம்மியான உணவுகள் பிளஸ் நீர் சத்துக்கள் நிறைய இருக்கிற பழச்சாறுகள், ஜூஸு, சூப்பு, ப்ளஸ் வந்துட்டு இளநீர் குடிக்கிறது, தண்ணி நிறையா குடிக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை நிறையா எடுத்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஜூஸ் அப்படின்னு வரும்போது எந்த மாதிரியான ஃப்ரூட் ஜூஸஸ்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்?
0: ஃப்ரூட் ஜூஸஸ் எது வேணாலும் குடிக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இப்போ டயபெட்டிக்காக இருக்கிறவங்க சக்கரை போடாமல் குடிக்கணும், அந்த மாதிரியான இஷ்யூஸ். ஆனால் எல்லாருமே வந்து எல்லா விதமான பழச்சாறுகள்லையும் எடுத்துக்கலாம், பழங்களாகவும் சாப்பிடலாம். காரம் இல்லாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் மெயினான இது.
1: ஓகே டாக்டர், இப்போ டெங்கு வந்தவங்க எந்த மாதிரியான மருந்துகள் எல்லாம் தவிர்க்கணும் டாக்டர்? இப்போ ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்க, பிபி பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் எந்த மாதிரியான மருந்துகள்லாம் தவிர்க்கணும்?
0: டயபெட்டிஸ்க்கான மருந்தோ இல்லை பிபிக்கான மருந்தோலாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி. ஆனால் இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சில சாப்பிட்ற மருந்துகள் வந்துட்டு சில சமயம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து மருத்துவரோட ஆலோசனைப்படி செஞ்சால் போதும். அவங்க ஹார்ட் டிசீஸ் பேஷண்ட், அவங்களுடைய ஹார்ட் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த மருந்து நிஜமாகவே தவிர்த்து தான் ஆகணுமா இல்லை இதே அதே மாதிரி இவங்களோட பிளேட்லெட் லெவல்ஸையும் பார்த்துட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நாமளே வந்துட்டு இந்த மாத்திரையெல்லாம் நிறுத்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை, மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை நிறுத்தினா போதும்.
1: ஓகே,
0: ஹார்ட் பேஷண்ட்ஸ் சாப்பிட்ற சில மருந்துகள்.
1: ஓகே, அவங்க ரெகுலராக
0: டயபெட்டிஸ் மருந்தையோ இல்லை ஹைப்பர் டென்ஷனுக்கு பிபி மாத்திரையோ மருந்தையோலாம் நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னா வந்து அங்கே அட்மிஷனில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்டிங் டாக்டர்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க என்ன மாதிரியான மருந்துகளை கொடுக்கணும் நிறுத்தணும் அப்படிங்கிறது.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து டெங்கு ஃபீவர் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட டெங்கு ஆபத்து இருக்குமா, என்ன வார்னிங் சைன்ஸ் வந்து நம்ம கவனிக்கணும் டாக்டர்?
0: ஆமாம், இந்த டெங்கு காய்ச்சலோட ஒரு இம்பார்ட்டண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபீவர் இருந்து சப்சைட் ஆகிடும். ஆனால் ஒரு 5th to 7th டேயில் மறுபடியும் வந்து ஃபீவர்லாம் இருக்காது, ஆனால் ஒரு அதிகப்படியான வயிற்று வலி இருக்கும். வயிறு வலியோ இல்லை வந்து அவங்களுக்கு வாந்தியோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவங்க கம்பல்சரியாக ப்ளீடிங், முக்கியமாக பல்லிருந்து ப்ளீட் ஆகிறது இல்லை மோஷன் போகும்போது கலர் மாறி போகிறது, சப்போஸ் இரும்பி சளி துப்பும்போது அதில் ஏதாவது ரத்தம் மாதிரி ரத்த கசிவுகள் தெரியுது இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா உடனே வந்து அவங்க வந்துட்டு மூச்சு திணறல் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உடனே அவங்க வந்துட்டு மருத்துவமனையை வந்து அணுகணும்.
1: ஓகே, முக்கியமான வார்னிங் சைன்ஸ்னா இந்த கம்ஸ்ல இருந்து ப்ளீடிங்
0: ப்ளீட் ஆகிறது. ப்ளீடிங் சிம்டம்ஸ்.
1: ஓகே ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க 102.8 FM ரெயின்போவன் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ப்ரிவென்ஷன் ஃப்ரம் டெங்கு, ஸோ இந்த டாபிக்ல தான் வந்து நமக்கு டாக்டர் வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். ஓகே, சொல்லுங்க டாக்டர், இப்ப டெங்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துக்கலாமா, இல்லை கண்டிப்பா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் தாகணுமா?
2: எல்லாரும் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. டெங்கு காய்ச்சல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருந்த மாதிரியான உணவு முறைகள், நிறைய தண்ணி குடிக்கிறது, ஃபீவருக்கான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது, வீட்லேயே நம்மளை வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாலுமே போதும். ஆனால் டேஞ்சர் சைன்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி அதிகப்படியான தலைவலி, வயிற்று வலி, ரத்த கசிவு ஏதாவது ஏற்படுறது, இல்லை மூச்சு திணறல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் மட்டும் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். இதுவும் எப்போ நம்ம எதிர்பார்க்கலான்னா, ஒரு 5-6 டேஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரியான பிரச்சனை வந்ததுன்னா கம்பல்சரியாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். இல்லாட்டி டெங்கு காய்ச்சல்னு பார்த்த உடனே ஹாஸ்பிட்டலில் போய், அங்கே ஹாஸ்பிட்டல் போனாலும் வெயிட் அண்ட் வாட்ச் தான், அவங்களும் ஜஸ்ட்டு நம்மளை அப்சர்வ் தான் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டிலே இருந்துமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இந்த டேஞ்சர் சைன்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். சப்போஸ் இதில் எது வந்தாலும் நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த டேஞ்சர் சைன்ஸ் வந்ததுக்கப்புறமும் இல்லை நாங்கள் வீட்டிலேயே பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வீட்டிலவே உட்காந்துருக்க முடியாது.
1: ஓகே, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் அந்த கண்டிஷனில்.
2: ஆமாம்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு சில நோய்கள்லாம் வந்து வந்ததுக்கப்புறம் திரும்ப வராது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி டெங்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு, திரும்ப அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி வரதுக்கு
2: வாய்ப்புகள் நிறையவே இருக்கு, அது வாய்ப்பு இல்லைலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா டெங்குவை பொறுத்த அளவுக்கு டெங்கு வைரஸ் 4 வகையில் இருக்கு. டெங்கு 1, 2, 3, 4 சொல்லுவாங்க, 4 விதமான டெங்கு வைரஸ் இருக்கு. அப்ப இந்த வைரஸ் வந்து இப்போ ஒரு முறை டெங்கு 1 வந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல அந்த டெங்கு 1க்கு எதிர்த்து மட்டும்தான் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனா அடுத்த முறை டெங்கு அதர் டைப்ஸ் ஆஃப் டெங்கு வைரஸ் நம்ம உடம்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனால ஒரு முறை டெங்கு வந்துட்டா இனிமே நமக்கு டெங்கு வராது அப்படின்னு ஜாலியாலாம் இருக்க முடியாது. இதுல இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு முறை டெங்கு வந்து ரெண்டாவது முறை வந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் அதிக அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம உடம்பு வந்துட்டு அதிகப்படியாக ரியாக்ட் பண்ணும் ரெண்டாவது முறை டெங்கு வரும்போது. நம்ம உடம்பு நிறைய ரியாக்ட் பண்ணுற சமயங்களில் உங்களுக்கு டேஞ்சர் சைன்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அப்போ ஒரு டைம் டெங்கு வந்தால் கம்பல்சரியாக அடுத்த டைம் டெங்கு வராமல் அவங்க அவங்கள ரொம்பவே பாதுகாத்து வச்சுக்கணும். முக்கியமாக வந்து லிவர் டிசீசஸ் பேஷண்ட், லிவர் டிசீஸ் பிரச்சனை இருக்கவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு டெங்கு காய்ச்சல் ப்ளஸ் குழந்தைங்க, வயசானவங்க, ப்ரெக்னென்ட் மதர்ஸ், இவங்கெல்லாம் டெங்கு காய்ச்சல் வராமல் ரொம்ப பத்திரமா இருந்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே டெங்கு வந்துருச்சுன்னா திருப்பி வராமவும் ரொம்ப அதிகப்படியாக கேர்ஃபுல்லாக பாதுகாத்துக்கணும் அவங்கள தாங்களை.
1: ஓகே, ஏற்கனவே வந்துட்டாலும் அதனால நமக்கு வந்து இம்யூனிட்டி அப்படி அதிகரிக்காது, டெங்கு ஆனால் கண்டிப்பாக
2: திருப்பி வரும். அதுவும் நம்ம வந்து ஒரு புதுவை மாதிரி இடம், இது வந்துட்டு எண்டமிக் ஃபார் டெங்குன்னு சொல்றது. அதாவது எப்பயுமே நமக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கு. மழை காலங்கள் இல்லைனாலும் நமக்கு வந்து இங்கே டெங்கு காய்ச்சல் இருக்கு. ஆனால் மழை காலங்களில் அதிகப்படியாக நமக்கு ரிப்போர்ட் ஆகுது. அதனால நம்ம ஒரு எண்டமிக்கில் இருக்கிறதுனால எப்பவுமே டெங்கு வர்றதுக்கான சாத்தியதை நம்ம ஊரில் அதிகமாக இருக்கு. அப்போ ஒரு முறை வந்துருச்சு அப்படிங்கிறனால அடுத்த வருஷம் வராது, இல்லை 6 திருப்பி வராதுன்னா நம்ம நினைக்கக்கூடாது.
1: கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வந்து கேர்ஃபுல்லாக.
2: ப்ளஸ் சில சமயம் கோ இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, டெங்கு வந்து கூடவே சிக்கன் குனியா நோயும் கூட சில சமயம். ஆமாம், இப்போ டெங்கு சிக்கன் குனியா இது ரெண்டுமே ஏடிஸ் மஸ்கிட்டோனால தான் பரவுற வியாதி. அப்போ சில சமயம் டெங்கு சிக்கன் குனியா சேர்ந்து வரலாம். அப்போ எப்பவுமே டெங்கு காய்ச்சலுக்கு நம்ம ஒரு என்ன சொல்றது, ரொம்ப விழிப்புணர்வோட இருந்துக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஜூலை மாதம் ஃபுல்லாகவே இந்த டெங்கு காய்ச்சலுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு அர்ப்பணிக்கிறாங்க. நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இந்த 1 டெங்கு அவேர்னஸ் ஜூலை மந்த் ஃபுல்லாகவே நடத்துறது.
1: ஓகே, அதாவது டெங்கு மட்டும் வந்துட்டுனா அதோட இருக்க முடியாது, கூடவே போனஸாக சிக்கன்
2: கூட வரலாம்.
1: ஓகே,
2: நிறைய சமயங்கள் அப்படியும் கூட

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள்.

0: வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ முக்கியமாக வந்து குழந்தைகள் வயதானவங்க தான் டெங்குவிலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: குழந்தைகள் இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய அவங்க உடம்புல இருந்து நீர் வெளியேற்றம் சீக்கிரமாக நடந்துடும், சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க. எல்லா விஷயங்களுமே குழந்தைங்களும் வயசானவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ டெங்குலேயும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிறதுனால அவங்க ரொம்ப சிக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப அர்லியாகவே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு கவனிச்சுக்கு பார்த்துக்கிறது நல்லது.
1: ஓகே,
0: ரொம்ப சின்ன வயசில் இருக்க குழந்தைங்க, அதே மாதிரி 60 வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவர்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு வீட்டிலே பார்த்துக்குறோன்னு இல்லாமல் தேவைப்படும்போது ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் அவங்கள அட்மிட் பண்ணி பார்த்துக்கிறது பெட்டராக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், இப்போ அது வந்து இந்த டெங்கு வந்து கொசுவால் தான் பரவுது அப்படின்னும்போது இந்த கொசு விரட்டி, மஸ்கிட்டோ நெட் இதெல்லாம் பயன்படுத்துறத பத்தி சொல்லுங்க டாக்டர். டெங்கு தடுக்கிறதுல அது எப்படி பயனுள்ளதா இருக்கு? அதுவும் இல்லாம இந்த கிரீம்ல யூஸ் பண்றாங்க இல்லையா கொசு கடிக்காம, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமா குழந்தைங்களுக்கு?
0: யூஸ் பண்ணலாம் அன்டில் அவங்களுக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி எதுவும் இடல அப்படின்னா. சில நிறைய சமயங்களில் குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் இந்த மாதிரியான மருந்துகள். சில சமயங்கள் நாம் என்ன செய்யலான்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ண சொல்லி நம்ம அவங்கள அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா இது டே டைமில் கடிக்கிற கொசுங்கிறதுனால முக்கியமாக நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடலாம். ரெப்பலன்ஸை டைரெக்டாக ஸ்கின்லலாம் தடவாமல் நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸில் தடவுற மாதிரி டைப்லாம் இருக்குது, மேபி அதை யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது. கொசுவலை வந்து நமக்கு நம்ம பகுதியில் கொசு வலையில் தூங்குற பழக்கம் வந்து நிறைய மக்களுக்கு கிடையாது. ப்ளஸ் இது நைட்லேயும் இந்த கொசு அந்த அளவு கடிக்காதனால கொசுவலை யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. வலையில் உள்ள தூங்குறவங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல மெத்தட் தான். எப்படியாவது கொசு கடி இல்லாமல் நம்ம வந்துட்டு பாதுகாத்துக்கணும். அதுக்கு மெயினாக கொசு உற்பத்தி ஆகாம நம்ம வந்துட்டு பார்த்துக்கணும்
1: அதுதான். பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் தென்பேர் கணேஷ் ராஜா பேசுறேன்மா.
1: சொல்லுங்க சார், உங்க டவுட்ஸ் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. டெங்கு பத்தின டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க.
2: டெங்கு வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப நடக்க முடியல, அதனால கொஞ்சம் வயசானவங்க இப்படி 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் இப்படி இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். முதல்வதியா ஆஸ்பத்திரி போகாத நின்றுட்டு
0: டெங்கு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கணும் ஐயா. முதல்ல டெங்கு தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களால உங்களை வீட்டிலருந்தே மொபிலைஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரத்தம் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துடணும். அந்த பிளேட்லெட் கவுண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பிளேட்லெட் கவுண்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அவங்கள வந்து வீட்டிலேயே வச்சுக்கலாமா இல்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம்.
2: அந்த பெல் டெஸ்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இங்கே வந்து நகர கிராமப்புறத்தில் அவ்வளோவா வசதி இல்லை,
0: கிராமப்புறங்கள்ல வந்துட்டு வீட்டுல வந்து அந்த டெஸ்ட் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் அந்த சமயத்துல என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நீர் சத்து உள்ள ஆகாரங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
2: அவங்க
0: அந்த நீர் சத்து ஆகாரங்கள் நிறைய காய்கறி பழங்கள்லாம் நிறைய கொடுக்கலாம். நீங்க சூப் இல்ல ஜூஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்கலாம். அதெல்லாம் அதனால ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது. அவங்களுக்கு வந்து இப்ப பல்லு விளக்கும் போது ரத்தம் வந்துச்சு இல்லை வந்து வயிறு ரொம்ப வலிக்குது, மோஷன் போகும்போது கலர் மாறி போகுது, கருப்பாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இரும்பு துப்பும் போது சளியில் ரத்தம் வருது, அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை இருந்து வந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியாக அவங்க நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகலாம். வீட்லேயே
2: நான் சுகர் பேஷண்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கலாங்களா? நீங்கள் சொன்ன வைத்திய முறை
0: இந்த சாப்பாடுல நம்ம சாப்பிடுறது தானே சொல்றீங்க, தண்ணி பழச்சாறு அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா என்ன சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. சர்க்கரை இல்லாம சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் மாத்திரையும் கூட சேர்த்து அவங்க எடுத்துக்கணும்.
2: நன்றி,
0: நன்றிங்க.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.
3: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
4: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
3: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: ஜூஸ் பண்ணனும் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்.

0: இனிப்பானது சுவையானது ரூபி மேங்கோ ரூபி ஆப்பிள் ரூபி நன்னரி லெமன்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில டெங்குவில் இருந்து பாதுகாப்பு, சோ இது சம்பந்தப்பட்ட நம்மளுடைய கேள்விகளுக்கு வந்து நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். ஓகே, சொல்லுங்க டாக்டர், இப்ப வீட்டுல ஒருத்தவங்களுக்கு வந்து டெங்கு வந்துருச்சு அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களும் உடனடியா என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும்?
2: அவங்க இப்போ ஒருத்தவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னா வீட்டில் அவங்களுக்கு அங்கே வீட்டை சுற்றி கொசு இல்லாமல் இருக்கான்னு அவங்க முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா திருப்பி இவங்களுக்கும் அதே மாதிரியான ஏடிஸ் கொசு வீட்டை சுற்றி இருக்கும்போது கொசு கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முன்னாடி சொன்ன அந்த நடவடிக்கைகள், தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்க முக்கியமாக வீட்டில் இருக்கவங்க பண்ணிக்கணும். ஃபீவர் வந்துச்சு, அவங்களுக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபீவர் இருக்குது அப்படின்னா உடனே வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது தான் பெட்டர். ஒரு டெங்கு தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்.
1: ஓகே, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் லைட்டாக சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருந்தால்
2: டெஸ்டிங் பண்ணிக்கணும். ஆனால் என்னென்னா அதை விட பெட்டர் பெஸ்ட் என்னென்னா அவங்க வீட்டை சுற்றி தண்ணி தேங்க இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு வந்த உடனேவே வீட்டில் இருக்கவங்களும்
1: கண்டிப்பா ப்ரிவென்ஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்.
2: கொசுக்கடி இல்லாம அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்கணும், தண்ணி தேங்காம நம்ம வந்து பாத்துக்கணும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ இந்த டெங்கு கொசு உற்பத்தி ஆகாம இருக்க நம்ம வீட்ல எந்தெந்த இடங்களை வந்து கட்டாயமா சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கறது ஏதாவது இருக்கா?
2: நம்ம வந்துட்டு வாரத்தில் ஒரு முறை ஒரு விசிட் பண்ணணும், மேலேயும் சரி வீட்டுக்கு மேலேயும் கீழே. ஆமாம், மொட்டை மாடி கீழே பக்கத்தில் இருக்க இடங்கள், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது காலியான பிளாட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு வேற ஏதாவது குப்பை போடுற மாதிரியான இடங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் எல்லா இடத்தையுமே நம்ம வந்து ஒரு ஒரு வாரமும். சிலவங்கலாம் வீட்டில் இப்போ தண்ணி பிரச்சனைக்காக தண்ணியை பிடிச்சி வைப்பாங்க, தண்ணியை வந்துட்டு தண்ணி வர்ற சமயத்தில் ஒரு பெரிய பெரிய பேரலில் ஒரு 4 பேரல் 5 அந்த மாதிரிலாம் பிடிச்சி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்கும்போது அதெல்லாம் அவங்க மூடி வைக்கணும், அதை திறந்து வைக்கக்கூடாது, மூடி வைக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு வாரமும் அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி கழுவணும், அதை அந்த பாத்திரங்களில் தேய்ச்சி கழுவணும். அதே மாதிரி வந்துட்டு தொட்டிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, கீழ்நிலை தொட்டி மேல்நிலை தொட்டிகள் இந்த எல்லாமே மூடி போட்டு இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். திறந்து விடக்கூடாது, தண்ணி இருக்கிற இடங்களில் திறந்து வைக்கக்கூடாது. இந்த டெங்கு காய்ச்சலை பொறுத்த அளவுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து அதெல்லாமே தேவைப்படாத பொருட்களாக தான் இருக்கும். அந்த தண்ணி தேங்கி வைக்கிறது அதெல்லாம் நம்ம வந்துட்டு குப்பையை சேர்க்காம எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடணும்.
1: ஓகே,
2: அந்த மாதிரி நம்ம கொம்யூன் பஞ்சாயத்துலேருந்தும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லேருந்தும் நம்மளுடைய பணியாளர்கள் வந்துட்டு ஒவ்வொரு வீடாக வந்துட்டு இந்த டெங்கு சமயங்களில் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்களுமே வந்து வீடுகளில் வந்துட்டு சுற்றி வந்து சர்ச் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து அடுத்த ஒரு 2-3 தெருவுக்கு அட்லீஸ்ட் ஃபுல்லாக ஒரு சர்ச் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொசு தங்கி இருக்கிற இடங்கள் கொசு வளர்கிற இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத. அப்போ அவங்களுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு அனுமதி கொடுக்கணும், அவங்க சொல்கிறத நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். நிறைய சமயங்களில் இந்த உரலில் வந்துட்டு தண்ணி தேங்கும், அதை நாம் வந்துட்டு போயிட்டு அதை கமத்திட்டு வரும்போது மறுநாள் பார்க்கும்போது அதை திருப்பி நேராக வச்சுருவாங்க. ஏன்னா உரல் வந்து
1: தேவைப்படும்
2: இல்லை, அது கவுத்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படி ஏதாவது இருந்தாலும் மூடி போட்டு வைக்கணும்,
1: தண்ணியுமே மூடி வச்சிடணும். நம்ம
2: தண்ணி ஆமாம், தண்ணி பிடிச்சிங்கனாலும் மூடணும், தண்ணி தேங்காதபடியும் நம்ம வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்.
1: ஓகே ஓகே டாக்டர், அதாவது ஆல்ரெடி
2: டயர் இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது. டயர்ஸ், அந்த டயர்லலாம் நல்லா வந்துட்டு உங்களுக்கு நிறைய கொசு வளர்றத பார்க்கலாம். டயர்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாது, அதெல்லாம் தேவையில்லாத பொருள்களில் வீட்டை சுற்றி வச்சுருக்கக்கூடாது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்கிற கப்ஸை வந்துட்டு ரெகுலராக க்ளீன் பண்ணணும். செடி வளர்க்குறீங்கன்னா அந்த செடிக்கு கீழே வைக்கிற தட்டுகளை வந்துட்டு எடுத்து சுத்தம் பண்ணணும்.
1: ஓகே,
2: அப்புறம் வந்து இந்த ஷேட்ஸ் ஷேட்ஸ் அப்படின்னா இந்த நம்மளோட சன்ஷேட் ஜன்னலுக்கு மேலே இருக்கிறதுல அதில் ஏதாவது குப்பை அடைச்சிட்டு தண்ணி வெளியில் போகாமல் இருக்கும், அங்கே தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த இடங்களில் ஏசியோட தண்ணி வெளியில் வர இடங்கள் அந்த இடத்துல இதெல்லாம் தண்ணி வந்துட்டு ஓடுற மாதிரியான ஒரு வசதி ஏற்படுத்திடணும். தேங்குச்சு இல்லை சில சமயங்களில் வந்து நமக்கு அந்த ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கும், என்ன பண்ணுறதுன்னே தெரியாத சமயங்களில்

0: கொஞ்சோண்டு ஏதாவது எண்ணெய், எண்ணெய் மாதிரி ஏதாவது எனி ஆயில், எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்க வந்து தண்ணி அவங்க ப்ளாட்டில் தேங்கி இருக்குது, அவங்க வரமாட்டுறாங்க, வெளியூரில் இருக்காங்க, அந்த மாதிரி சமயங்கள்லாம் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஆயிலில் வந்துட்டு அது மேலே கொஞ்சமாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா கொசு வளராது.
1: ஓகே,
0: கொசுவால் ப்ரீத் பண்ண முடியாது, அதனால கொசு வளராது. அது நம்ம வீட்டு அளவில் செய்யக்கூடிய
1: விஷயம் தான்.
0: விஷயம்
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து டெங்கு பற்றி பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தவறான நம்பிக்கை என்ன, ஒரு டாக்டராக நீங்கள் அதை எப்படி வந்து தெளிவுபடுத்துவீங்க?
0: தவறான நம்பிக்கை, ஒரு வில்லியனூர் மாதிரி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்கறதுனால நாங்கள் எதிர்கொள்கிறது என்ன அப்படின்னா, எப்பயுமே டெங்கு காய்ச்சல் வந்தால் என்ன செய்ய மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா மருந்து, கொசு மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபாகிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது பார்த்துருப்பீங்க வெளியில் வந்துட்டு ஈவினிங் ஒரு 5-6 மணி வாக்கில் வண்டியில் வந்துட்டு புகை வந்துட்டு அடிச்சிட்டு போவாங்க, கொசு மருந்து அடிக்கிறாங்க. மக்களுக்கு வந்துட்டு இந்த கொசு மருந்து தான் வந்து இந்த டெங்கு காய்ச்சலை குறைக்கும், கொசுவை குறைக்கும் அப்படின்னு ஒரு நம்புகிறாங்க. ஆனால் அது வந்து முழுமையானது கரெக்ட் கிடையாது. அது வளர்ந்த கொசு, அதாவது அடல்ட் மஸ்கிட்டோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை மட்டும்தான் வந்து அந்த கொசு மருந்து அழிக்கும். ஆனால் அது வந்து ஏற்கனவே முட்டையோ இல்லை அதுக்கு அடுத்து லார்வான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அது அந்த மருந்து வந்து அழிக்காது. அப்போ எப்படி இருந்தாலும் கொசு ஏற்கனவே இந்த முட்டையிலேருந்து வரதான் போகுது, அப்போ அதை நம்மளால் அழிக்க முடியாது. நிறைய சமயங்களில் பேஷண்ட்ஸ் வந்து அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, மருந்து அடிக்க மாட்டுறாங்க, மருந்து அடிக்க மாட்டுறாங்க அப்படின்னு. மருந்து அடிக்கிறதுங்கிறது அதுவுமே கவர்மெண்ட் வந்து அதுவும் ஒரு மெஷராக செய்கிறாங்க. இப்போ நிறைய இப்போ டெங்கு சீசன் வந்துட்டதுக்கப்புறம் எந்த இடங்களில் கேசஸ் இருக்கோ, டெங்கு கேசஸ் நிறையா இருக்கோ ஏரியாவில் வந்துட்டு கொம்யூன், பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி ப்ளஸ் நம்மளுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாருமா அந்த கொசு மருந்து அடிக்கிற வேலையும் நடக்கும். ஆனால் அது மட்டுமே ஒரு தீர்வு கிடையாது. இப்போ டெங்கி டிபிசி ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க, டெங்கி ப்ரீடிங் கண்ட்ரோலர்ஸ், அவங்க வந்து வீட்டில் வந்து எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போவாங்க. இப்போ அவங்களுக்குலாம் நம்ம வந்துட்டு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவங்க சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணணும்.
1: ஓகே,
0: அதே மாதிரி குழந்தைங்கள ஸ்கூலில் வந்து நிறைய ஸ்கூலில் ட்ரீம்ஸ் 24னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி எல்லா குழந்தை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே அவேர்னஸ் கிரியேட் படுத்தியிருக்கோம் இந்த டெங்குவை பற்றி. அவங்க ஸ்கூலில் எல்லாமே வெள்ளிக்கிழமைகளில் வீக்லி ஒரு நாள் ட்ரை டே வந்து பசங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்வாங்க. அவங்கவுங்க ஸ்கூலில் உள்ளேயும் வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியிலையும் எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணுற வேலையை ஸ்டூடெண்ட்ஸுமே செய்கிறாங்க. அப்போ குழந்தைங்கள்லையுமே நம்ம வந்துட்டு இந்த புரிதல், இதை பற்றியான தகவல்களில் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது.
1: ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை,
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ப்ரிவென்ஷன் ஃப்ரம் டெங்கு, ஸோ இது சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு வந்து நமக்கு விளக்கம் தந்துட்டு இருக்காங்க புதுச்சேரி வில்லியனூர் பிஹெச்சியினுடைய சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் டாக்டர் பாமகள் கவிதை அவர்கள். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க டாக்டர், இப்போ இந்த டெங்குவை தடுக்கிறதுல அரசு சார்பில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு?
1: டெங்கு காய்ச்சலை பொறுத்தளவுக்கு இந்த தடுக்கிறதுக்காக எல்லா நேரங்களிலுமே உங்களுக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சலுக்கு அவேர்னஸ் பற்றி வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வந்துட்டு இந்த காலகட்டங்களில், இந்த மழைக்காலங்களில் இவங்க டெங்குவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே ஆட்களை நியமித்து அவங்கள வந்து எல்லா வீடுகள்லேயும் இந்த மாதிரி தண்ணி தேங்காமல் இருக்கா, தண்ணி இருந்தால் அதை வந்துட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு, சுத்தம் பண்ணுறது இந்த சென்ஸ் அவங்க வந்து கம்பத்தி விடுறது அந்த மாதிரியான வேலை, அதெல்லாம் செய்யறதுக்கான ஆட்களை வந்துட்டு டெபியூட் பண்ணுவாங்க, வேலைக்கு அமர்த்தி இந்த ரெய்னி சீசனில் மழை காலங்களில் வந்துட்டு அவங்க அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி நடந்துட்டுருக்கு. கொம்யூன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி அவங்களும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்களுமா இணைஞ்சு இந்த சோர்ஸ் ரிடக்ஷன் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம், எந்த இடங்களில் ஹாட்ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எங்கெல்லாம் டெங்கு அதிகப்படியாக வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடங்களில் ஆக்டிவிட்டீஸை நாங்கள் வந்துட்டு ஸ்பீடப் பண்ணுவாங்க. எல்லா வாரங்களும்

0: போயிட்டு தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ஆனால் இது எல்லாமே அரசு செஞ்சாலும் மக்கள் வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது வந்து வெறும் ஒரு என்ன சொல்கிறது, கொம்யூன் பஞ்சாயத்து வேலையோ இல்லை முனிசிபாலிட்டியோ, வெறும் ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறையோட பணி கிடையாது. இது வந்து எல்லாருமா சேர்ந்து மக்களுமே அதில் ஒரு ஓனர்ஷிப் எடுத்து இது நம்மளுடைய இடத்த நாம் வந்து சுத்தப்படுத்தினா மட்டும்தான் சரி வருங்கிறத அவங்களுமே எடுக்கணும். இது இல்லாமல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் சில்ட்ரனில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ண, அவங்களுக்கு வந்துட்டு காம்படிஷன்ஸ் வைக்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு இந்த டெங்குவை பற்றி போட்டிகள்லாம் வச்சு பரிசுகள் அளிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டுருக்கு. இது இல்லாமல் மாஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலைய இருக்க ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஹெல்த் அசிஸ்டன்ட்ஸ், ஆய்வாளர்கள் இவங்க எல்லாருமும் சேர்ந்து வீடுகளுக்கு வந்துட்டு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஜூலை மாதம் ஃபுல்லாகவே, மழைக்காலம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே ஜூலை மாதம் ஒரு டெங்கு அவேர்னஸ் மந்த்தாக வந்துட்டு எல்லா இடத்துலையுமே செலிப்ரேட் ஆகிட்டுருக்கோம். ஆட்டோஸ், ஆட்டோ ரிக்ஷாஸ் இருக்கு இல்லைங்க, ஆட்டோஸில் வந்துட்டு இந்த டெங்குக்கான அவேர்னஸ் மைக்கிங் விழிப்புணர்வு மைக்கிங் வந்துட்டு சுகாதாரத்துறை சார்பாக நடந்துட்டுருக்குது. இப்போ கூட நம் நீங்கள் வெளிகளில் கேட்கலாம், அந்த மாதிரியான அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபாகிங் ஆக்டிவிட்டீஸ் கேஸ் அதிகமாக வருது அப்படின்னா அந்த இடங்களில் அந்த கொசு மருந்து இது பண்ணுற அந்த ஆக்டிவிட்டியுமே வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டெங்குவுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் கேசஸ் வந்துட்டு சில இடங்களில் குறையுது, சில இடங்களில் அதிகமாக வருது. அப்போது முற்றிலுமாக டெங்குவே இல்லாத புதுச்சேரியை நம்மளால இப்போதைக்கு மாற்றுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் ஏன்னா மக்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணுற பொருட்களை நிறைய, நம்ம அதிகப்படியான குப்பைகளை வந்துட்டு இப்போது உருவாக்குறோம். ஆனா அந்த குப்பைகளை வந்துட்டு உருவாக்குற குப்பைய வந்து
1: சரியான
0: முறையில சரியான டிஸ்போஸ் பண்றது கிடையாது, வெளியிலேயே போடுறது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ அதையும் சேர்த்து எல்லாமே கம்பைண்டா மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நம்ம டெங்கு இல்லாத ஒரு புதுச்சேரியா சில வருடங்கள்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: அது வந்து இது முற்றிலும் வந்து அரசு மட்டுமே இது எல்லாத்தையும் பண்ண முடியாது, நம்ம தனிப்பட்ட எல்லாருமே ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய விஷயம்.
0: இது ஒரு தனி மனிதர்கள் ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இதுல வந்து இன்வால்வ்டா இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம வந்து டெங்கு இல்லாத மாற்ற முடியும் இல்லாட்டி இந்த டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் அது பிரச்சனை. டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜிஹெச்ல பெட்ஸ்ல பெட்டு இடம் இல்லாம போகும், இல்ல மெடிக்கல் காலேஜ்ல பெட்ல இடம் இல்லாம போகும், பிரச்சனை வரும். அப்போ அந்த அளவுக்கு போகாம ப்ரிவென்ஷன், இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றது மூலியமாவே தவிர்க்கக்கூடிய நோய்கள். அப்போ நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த நோய் வராம நம்மளால கட்டாயமா தவிர்க்க முடியும்.
1: ஓகே டாக்டர்,
0: இப்பதான் மழை இப்ப ஆரம்பிச்சிருக்கு, இப்ப இந்த ஆகஸ்ட் மந்த்ல தான் நமக்கு மழை. அப்போ இனிமே தான் நம்ம வந்து டெங்கு கேசஸ் அதிகமாக எதிர் நோக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை, இப்போ ரெண்டு நாள் மழை இல்லை, இந்த கேப்ல தான் இந்த கொசு வந்து
1: உற்பத்திடும்.
0: அப்போ உடனே அடுத்த மழைக்கு முன்னாடி அந்த இடங்களை சுத்தப்படுத்திடணும், இல்ல அந்த மழை தண்ணியை தேங்காம நம்ம பாத்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், நிறைவா ஒரு கேள்வி, இந்த டெங்குவை தடுக்கிறதுக்கு கட்டாயமா நாம பின்பற்றக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன டாக்டர்? பின்பற்றணும், கண்டிப்பா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி சுத்தமா வச்சுக்கணும், இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு ஆஸ் எ டாக்டரா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மக்களுக்கு.
0: மக்கள் வந்துட்டு இது ஒரு டெங்கு காய்ச்சல் தானே வந்துட்டு போகுது அப்படின்லாம் யோசிக்காம, சில நிறைய பேருக்கு வந்துட்டு இதோடைய சீரியஸாகவும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம முன்கூட்டியே வராமல் தவிர்க்கிற, நான் இப்போ முன்னாடி சொன்ன எல்லா விஷயங்களுமே செய்யணும். தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிறதுக்கு, அவங்க வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த சொசைட்டிக்கு, இந்த சமூகத்துக்கு நம்ம செய்கிற ஒரு நல்ல விஷயமா இதை கருதணும். கொசுக்களை வளர விடாமல் இருக்கிறது, இது எப்பயுமே கொசு எப்படியும் அழிய போகிறதில்ல, நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம செய்கிற இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டினால தான் வந்து கொசு அழிஞ்சிடுமா அப்படின்லாம் யோசிக்காமல் எல்லாருமா சேர்ந்து முன்னெடுப்பு எடுக்கும்போது இது வந்துட்டு கொசுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி நமக்கு சப்போஸ் இந்த வியாதி வந்தாலும் பயப்படாமல் நாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும். அதுக்கான மருத்துவத்துறையில் எல்லா வசதிகளுமே இருக்குது. புதுவையில் முக்கியமாக நமக்கு வந்து பிளேட்லெட் லெவல்ஸ் குறைஞ்சாலுமே பயப்படாமல் இருக்கணும் மக்கள், ஏன்னா அதுதான் ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு. அப்போ பிளேட்லெட் லெவல்ஸ் குறைஞ்சாலும் ஈவன் 10,000 வரையும் போனாலும் கூட ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதனால்

0: பிளேட்லெட்டை வந்து டெய்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது.
1: ஓகே, முக்கியமாக வந்து சுத்தமாக இருக்கணும், அதே மாதிரி பயப்படக்கூடாது.
0: டிசீஸ் வந்துருச்சுன்னா அவங்க வந்துட்டு பயப்படாமல் நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இது வரைக்குமே வந்து இந்த டெங்குவிலேருந்து நம்மளை பாதுகாப்பாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நேர்கள் சார்பாகவும் எஃப்எம் ரெயின்போ சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர்.
0: நன்றி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: நேர்களை இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டெங்குவிலிருந்து பாதுகாப்பு குறித்த விளக்கம் அளித்தார். புதுச்சேரி வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய மாலை வணக்கத்தோடு இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் இங்கு ஸ்டுடியோல இருந்து நான் சங்கீதா பேசிட்டு இருக்கேன். நேரம் 5:01 19 ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நமக்காக தொகுத்து வழங்குறதுக்காக எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருக்காங்க அப்படிங்கறதும் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,

0: வணக்கம். எஃப்எம் ரைட் பண்ணே இருக்கலே, நேரம் சரியா ஞாபகம் வரும். வேற லெவல் பண்ண போறாங்க அப்படிதான் ஞாபகம் வரும். அப்படி வீராம கொண்டு போறதுக்காக இன்னைக்கு நம்மளோட கட்சி வீராம தான் வேற லெவல். இன்னைக்கு வீராம மட்டத்தோட சிறப்புகள் வட்டாறுகள் மற்றும் வீட்டுல கால்நடைக்கு யாருக்காங்க பேச போறாங்கன்னு சொல்லி நமக்கு வந்தாலே இது ஒன்று போட்டு இப்போ உங்களுக்கு வந்து பீச் தனியா வந்து அப்படிங்களா?
1: தனியா வரது மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட தான் எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் மாதிரி வச்சுக்கோங்க. அது செகண்ட் ஆள் பார்த்து அது இன்னொரு அது அப்படியே இன்னொன்னு எல்லாமே தாண்டி ஆகும். அதனால வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா பாருங்க. இதே மாதிரி உட்காந்து பாத்துக்கலாம்.
0: நீங்க எப்படி சொல்றீங்க அலைய வந்து உங்களுக்கு லைஃப்ல வந்து அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பரா தெரியுங்க. பீச்ல வந்து உங்களுக்கு அந்த நாட்டு பார்க்க போறது பிடிக்குமா வந்து ரொம்ப போனாலும் அமைதியா மாட்டாங்க அந்த
1: ஒரு கேம் விளையாடலாமா?
0: ஒரு மூவில மூணு பேரோட பேர் சொல்லு, அது என்ன மூவி
1: சொல்லுங்களா?
0: உங்களுக்கான மூவி நடிச்சவங்க பேர் அஜித் குமார், நயன்தாரா. டைரக்ட் பண்ணவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதுல நடிச்சவங்க வந்து தம்பி ராமை. ஓகேங்களா? இவங்க மூணு பேர்
1: நீங்களே வந்து

மீண்டும் இணைந்து

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: கேட்டுருக்கீங்க நேர்களை 102.8 FM ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வீராம்பட்டினம் பீச்ல இருந்து நமக்காக RJ மேக்ஸ் வந்து வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து யார் யாரெல்லாம் அவர் கூட பேசிருக்காங்கன்ற கேட்கலாம். ஹலோ,
2: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ. புதிய 102.8 அலையோடு விளையாடு கேட்டுருக்கீங்க. RJ மேக்ஸோட மேக்ஸிமம் வால்யூம், மேக்ஸிமம் எனர்ஜியோட இன்னைக்கு

0: வீராமட் நம்பிக்கை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கோம் அப்படிங்கிற அம்மத்தோட சிறப்பை சொல்றதுக்காக சூப்பரான நேர் ஒருத்தவங்க நினைச்சிருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: சார், என் பேர் வேணுகோபால் சார்.
0: வேணுகோபால் சார், எங்க இருந்து வரீங்க?
1: நான் இங்க கருவாடு குப்பத்துல இருந்து வரேன் சார்.
0: கருவாடு குப்பத்துல இருந்து ராக் பீச் உங்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கும், அப்படி இல்லாட்டா ஆரோவில் பீச் உங்களுக்கு ரொம்ப பக்கமா இருக்கும். ஏன் பர்டிகுலரா வீராமட் நம்பிக்கை வந்திருக்கீங்க?
1: ராக் பீச் பாத்தீங்கன்னா ஒரே கிரௌடா இருக்கும் சார், அதாவது பாறையெல்லாம் போட்டுருப்போம்.
0: வீராமட்டினம் பீச்சுக்கும் ரெண்டு வித்தியாசம் சொல்லணும், என்ன சொல்லிருக்கு?
1: அங்க ஒரே கல்லா கொட்டி சார், இங்க ஒரே மண்ணா இருக்கும் சார். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க கண்ணு குளிச்ச இங்க கண்ணு குளிச்ச இருக்க.
0: சரிங்க சார், இப்போ வீராமட்டினம் பீச் வரீங்க அப்படின்னும் போது வீராமட்டினம் பீச்ல ஃப்ரெண்ட்ஸோட வர்றது உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல தனியா வந்து காமா இருக்கிறதுப்பா நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறதாம எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: ஏற்கனவே அவங்க சொல்ல சார் பீச்சுக்கு வந்து அமைதியா இருக்கலாம் சார், திருப்பியா அவனைய ஞாபகப்படுத்தி.
0: ஓ, அப்ப நீங்க வந்து ஒரு தனிமை காதல தனியா வந்து பீச்ச ரசிக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும்?
1: அப்படி இல்லை சார், தனிமையெல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்ல தாங்கல வீட்டாக எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க வந்தேன்னா இங்க இருக்குன்னு சொல்லலாம், வந்து சோம்பேறித்தனம் பண்ணி வரப்பாங்க, கஷ்டப்பட்டாங்க. கொஞ்ச நாள் நான் யோசிச்சு ரீல்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்
0: சார். ஓகே ஓகே ஓகே சார். சரிங்க சார், வீராமட் இப்போ ராக் பீச்சுக்கு வந்து சுண்டல் வாங்கிட்டு ராக் பீச்சை நீங்க ரசிக்கிறது ஒரு விதம்னா, வீராமட்டத்துக்கு வந்து அந்த மண்ணில் காலை வச்சுட்டு ரசிக்கிறது ஒரு விதம் சொல்லிட்டு சொல்லலாம் சார். உங்களுக்கு வீராம் ராக் பீச் சுண்டலா இல்ல வீராமட்டினம் மண்ணா?
1: சுண்டல் நல்லா இருக்கும் சார் சாப்பிடுறேன், ஆனா மண்ணு தான் அதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், என்ஜாய் பண்ணலாம். சுண்டல் போன பத்து பேர் பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தேன், எல்லாரும் பார்க்குறேன். அதனால எனக்கு டிஸ்டர்பன்ஸ்
0: அந்த மாதிரி மட்டும் பீச்சில் வந்து அமைதியாக இருக்கலாம் அடிக்கிறது.
1: ஆமாம் சார், ஆனால் இங்கே சுண்டல் கடை போட்டால் நல்லா ஓடும் சார்.
0: வீராமட்டினம் பீச்ல வந்து எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ராக் பீச் ராக் பீச் போறவங்க வந்து முன்னாடி பஜார் இருக்கும், அந்த பஜார் போவாங்க, போட்டோஷூட் பண்ற பாட்டு இருக்கும், அந்த மாதிரி நிறைய. பட் வீராமட்டினம் பீச் வரும்போது பீச் மட்டும்தான் இருக்கும், அமைதியா இருக்கும், வேற எதுவுமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்க வீராமட்டினம் பீச்ல என்ன இல்லாம இருக்கிறது நல்லா இருக்கு, என்ன இருந்தா நல்லா இருக்கும்?
1: இங்க வந்து கோயில் இருக்கு சார்,
0: ஆனா டெவோஷனலா சாமி கும்பிட்டு அப்படியே பீச்சுக்கு போலாம்.
1: அப்படி போலாம், ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் கோயிலுக்கு அதிகமா போக மாட்டேன், நிறைய பேர் கோயிலுக்கு கும்பிட்டு கோயிலுக்கு போவாங்க, தேர் இருக்கு தேர் பார்ப்பாங்க.
0: திருவிழா முடிஞ்சது?
1: ஆமா சார், அங்க நடத்துறாங்க சார். என்ன தெரியுமா?
0: ஓகே, அங்க கோயில் திருவிழாலே எப்போதுமே பாட்டுக்கு சரி, அதுக்கப்புறம் கிராமிய நடனங்கள் அந்த மாதிரி நிறைய. ஓகே சார், பட் நம்ம ஊர்ல வந்து ஒரு கோவில் பக்கத்துல பீச் அப்படின்னு போது அது என்ன சிறப்பு அப்படி சொல்ல வரீங்க?
1: ஆமா சார், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் வந்து கொஞ்சம் மேட்டர் இருக்கும், உங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கு கோயில். ஓகே, வந்தாலுமே கோயில் இருக்காங்க, அது வந்து
0: அப்ப வந்து கோவிலுக்கு வராங்க, கோவில கும்பிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பீச்சுக்கு போறது ஒரு சூப்பரான வாய்ப்பு, அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வரவங்க மக்கள் யார் வந்தாலுமே அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றீங்க?
1: ஆமா சார், இப்ப பாத்தீங்கன்னா இங்க பீச்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிஷர்மேன்ஸ் எல்லாரும் காய வைப்பாங்க. நீங்க வேணா ஒரு ரெண்டு கேட்க மாட்டாங்க சார்,
0: இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான ஆட்கள் எல்லாமே வந்து வீராமட்டினம் பீச் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது.
1: ஆமா சார்.
0: ஓகே சார், சார் நாம ஒரு கேம் விளையாடலாம் சார். இப்ப நான் வந்து மூவில நடித்த மூணு பேரோட பேர் சொல்லுவேன், அது என்ன மூவின் சொல்லி நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: சரி ஓகே சார், கேளுங்க.
0: உங்களுக்கான படம் என்னன்னா விஜய், நயன்தாரா, யோகி பாபு, மூணு பேர் சேர்ந்து நடித்த படம் என்ன?
1: விஜய், நயன்தாரா. நீங்க விஜய் த்ரிஷா பத்தி கேட்டுதான் சொல்லுங்க
0: சார். விஜய், நயன்தாரா, யோகி பாபு, மூணு பேர் சேர்ந்து நடித்த படம் சார்.
1: இப்ப நடிச்சதா சார்?
0: ஒரு பை பிகில் சார். கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சார். இந்த பிசி ஷெடியூல்ல நீங்க காசு வாங்கிட்டு நேரத்துல நான் கூட்டதுக்காக வந்து சூப்பர் எங்களுக்கு சார். நேர்களே, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து வீராமட்டினம் பீச்

0: திட்டத்தை பத்தி நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 92.8.
1: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். 5:41 எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு வீராம்பட்டினம் பீச்ல இருந்து நமக்காக ஆர்ஜே மேக்ஸ் வந்து வழங்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ரெயின்போ புதே 2.8 அலையோடு விளையாடுறீங்க ஆர்ஜே மேக்ஸ் வால்யூம் மேக்ஸிமம். இன்னைக்கு வீராம்பட்டினம் பீச்ல அலையோடு அதே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. வீராம்பட்டினம் பீச்சை பத்தினும் நிறைய விஷயம் ஒரு நேர் வராங்க. வணக்கம்.

0: நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சூப்ரட்டோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஜூனியர் பெண்கள் பிரிவு கால்பந்து இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Delhi. Please stand by for our next broadcast.

Thank you.

இசை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா இசையில சங்கர் மகாதேவன், ஹரிணி, டிம்மி அண்ட் யுவன் சங்கர் ராஜா பாடிய பாடல கேட்கலாம்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
4: சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். அதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஜூனியர் பெண்கள் பிரிவு கால்பந்து இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் பலியானவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இனி விரிவான செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். விளையாட்டு பல்கலைக்கழகங்கள் முதல் நவீன பயிற்சி மையங்கள் வரை அனைத்து வசதிகளும் தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாகவும், திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் உரிய ஆதரவு வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இன்று தேசிய அளவிலான கேலோ இந்தியா சம்வாத் விவாத நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர், விளையாட்டு என்பது பதக்கங்களை வெல்வது மட்டுமல்ல என்றும், முன்னேறிய இந்தியா ஒன்றை உருவாக்க ஏதுவாக நாட்டின் விளையாட்டு திறன்களையும் இளையோர் ஆற்றலையும் ஒருங்கிணைப்பதே அரசின் நோக்கம் என்றும் கூறினார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையில் விளையாட்டுத்துறை தற்போது தேசிய முன்னுரிமையாக மேம்பட்டு இளைஞர் அதிகார பங்கேற்புக்கான முக்கிய கருவியாக மாறியிருப்பதாக கூறினார். விளையாட்டு வசதிகள் மற்றும் பதக்கங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அப்பாற்பட்டு ஃபிட் இந்தியா, சண்டே சைக்கிளிங் போன்ற முன்முயற்சிகளால் உடல் தகுதி குறித்த ஆர்வம் மக்கள் வாழ்வின் ஒரு பகுதியாகவே மாறி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மேரா யுவபாரத் சார்பில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கு உட்பட சுமார் 5000 இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சியில் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் கேலோ இந்தியா மையங்களில் இருந்து மாணவர்கள் மற்றும் NSS தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில்

0: துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதன், ஜிப்மரில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றன. முழு உடல் தகுதி மற்றும் ஒழுங்கும் கட்டுப்பாட்டுடன் கூடிய விளையாட்டு சக்தியாக இந்தியாவை மேம்படுத்தும் அதேவேளை இளைஞர் எண்ணங்களை நாட்டின் வளர்ச்சிக்கான செயல் திட்டத்தின் மையப்புள்ளியாக மாற்ற வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப தேசிய அளவிலான கேலோ இந்தியா விவாதங்கள் அமைந்திருந்தன. கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சியில் பிரதமரின் உரை குறித்த கூடுதல் விவரங்கள்.
1: உலகின் விளையாட்டு வரைபடத்தில் ஒளிரும் உள்ளாற்றல் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருப்பதை கருத்தில் கொண்டே 5 முதல் 15 வயது வரையுள்ள குழந்தைகளில் விளையாட்டு திறன் அதிகம் உள்ளவர்களை இனம் காண புதிய முன்முயற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். குழந்தைகளுக்கு ஆர்வமுள்ள விளையாட்டு எது என்பதற்கு அப்பாற்பட்டு எந்த குழந்தைக்கு எந்த விளையாட்டு ஏற்றது என்பதை இனம் கண்டு ஆதரிக்க வேண்டியதும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தொழில்முறை துறைகளில் ஒன்றாக தற்போது விளையாட்டுத்துறை மேம்பட்டு வருவது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டார். விளையாட்டுத்துறை சாம்பியன் ஆவது எப்படி என்பதற்கு அப்பாற்பட்டு திறம்பட்ட போட்டியாளராக மேம்படுவது எப்படி என்பதையும் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக அவர் குறிப்பிட்டார். கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சியில் வெளியாகும் ஒவ்வொரு கருத்தும் விளையாட்டு குறித்த நாட்டின் அணுகுமுறைக்கு புதிய திசை காட்டும் முறையில் அமையும் என தாம் நம்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்திய இளைஞர்களின் இத்தகைய புதிய கருத்துக்களே விக்சித் பாரத் இலக்கை அடைவதற்கான வலுவாக அமையும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.
0: நாட்டின் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளங்குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் தொழில் வர்த்தகம் வேளாண்மை சுற்றுலா உட்பட நீடித்த வளர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையினரிடையே ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு அவசியம் என்றார். உரிய திட்டமிடல் மற்றும் தெளிவான பார்வையுடன் சவால்களை வாய்ப்புகளாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சித் திட்டங்கள் உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் திறம்பட்டதாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் அமைதல் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இன்று தனியார் விமான பயிற்சி நிறுவனத்தைச் சேர்ந்த பயிற்சி விமானம் கங்கை கரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் பயிற்சி விமானி ஒருவரும் பயிற்சியாளர் ஒருவரும் உயிரிழந்தனர். மீட்புப் படையினர் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்கள் அனைவரையும் கண்டுபிடித்து மீட்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஷ்வால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளரிடம் கூறினார். நேபாளத்தில் திருசூலி மின் உற்பத்தி திட்டத்தில் பணிபுரியும் 73 பேர் உட்பட இதுவரை 288 பேர் இந்தியர்களுடன் தொடர்பு கொள்ள முடிந்து இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடெல்லியில் வெளியுறவு செயலர், சீனாவிற்கான இந்திய தூதர் மற்றும் நேபாளத்திற்கான இந்திய தூதருடன் நிலவரங்கள் குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவ இந்தியா 47 டன் நிவாரணப் பொருட்களை உடனடியாக அனுப்பி வைத்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக பாலங்களை அமைக்க தேவையான உதவிகளையும் இந்தியா வழங்கி வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உறவினர்களுக்கு உதவ வெளியுறவு அமைச்சகத்தில் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை அமைக்க பட்டுள்ளது. காத்மாண்டு மற்றும் பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேர உதவி எண்கள் நிறுவப்பட்டுள்ளன. திடீர் வெள்ளத்தினால் சீன பகுதியில் சிக்கியுள்ள சுமார் 200 இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதில் 95 பேர் நேபாள பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
0: நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருப்பதற்கும் பேரவையில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களில் உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர். விவாதங்களுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி பதிலளிக்கையில் கோப்புகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்றார். முதலமைச்சரின் பதிலை தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு மற்றும் பறவை காய்ச்சல் பராமல் வரவாமல் இருக்க மருத்துவ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக

மாநில சுகாதார அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இந்த தமிழக சட்டமன்றத்தில் சுகாதார நிலவரங்கள் குறித்த கவன ஈர்ப்பு ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் டெங்கு காய்ச்சலால் 7 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 12,000 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பதாக தெரிய வந்திருப்பதால் வைரஸ் மேலும் பரவாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறினார். மருத்துவ பணியாளர்கள் வீடு வீடாக சென்று கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நடப்பு பருவநிலையில் குறிப்பாக மூத்த குடிமக்கள் மற்றும் கருவுற்ற பெண்கள் போதிய முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியம் என்று அவர் மேலும் கூறினார். இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி

காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லார் உள்ளிட்ட இடங்களில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே கொழும்புவில் நடைபெற்ற 2 மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி எந்த அணிக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. இதன் மூலம் 2-1 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியுள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் வங்கி வசதி வழங்குவதற்கான பிரதமரின் ஜன்தன் திட்டம் நாளை 12 பூர்த்தி செய்து முக்கிய மைல்கல் ஒன்றை எட்டுகிறது. 2014 ஆகஸ்ட் 28 பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடக்கி வைத்த இத்திட்டத்தின் கீழ் நாட்டில் இதுவரை 53 கோடிக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டு சுமார் 317,000 கோடி ரூபாய் டெபாசிட் பெறப்பட்டுள்ளது. இதன் சராசரி ஒரு கணக்கிற்கு 5,356 ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வங்கி வசதி வழங்குவதற்கான உலகின் மிகப்பெரிய திட்டமான பிரதமரின் ஜன்தன் திட்டத்தினால் நாட்டில் முறையான நிதி கட்டமைப்பில் சேரும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஜன்தன் திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்குகளின் கீழ் 78% கணக்குகள் கிராமப்புறங்கள் மற்றும் சிறு நகரங்களில் செயல்பட்டு வருவதும், 56% கணக்குகள் பெண்களின் பெயரில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 21 தேவைகளுக்கு ஏற்ற நவீன விளையாட்டு சூழல் ஒன்றை நாட்டில் உருவாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த எதிர்கால நோக்குடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேபாள வெள்ளத்தில் பலியானவர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் அஸ்வின் பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு மகனம். இந்த ஒரு உதவியாவே ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நேர்களே, டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெறும் 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஜூனியர் பெண்கள் பிரிவு கால்பந்து இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை தொடர்ந்து இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இசை நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் நந்தா படத்திலிருந்து.

நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 6:43 28 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வித்யாசாகர் இசையில தவசி படத்துல இருந்த பாடல்.

நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வைரமுத்து வரிகள் தேவா இசையில சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் பாடிய பாடல் சிட்டிசன் படத்திலிருந்து.

நேயர்கள், இதுவரை டெல்லியில் உள்ள டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மைதானத்தில் நடைபெற்ற 65வது சுப்ரோட்டோ கோப்பை கால்பந்து போட்டியில் ஜூனியர் பெண்கள் பிரிவு கால்பந்து இறுதிப் போட்டியின் நேரடி வர்ணனையை

0: நேயர்களை மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்தியாலை 1715 கிலோ ஹெச்சிலும் FM ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹெச்சிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு 8 மணிக்கு நமது மத்தியாலை 1715 கிலோ ஹெச்சிலும் FM ரெயின்போ 102.8 மெகா ஹெச்சிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: ஏய், இங்க தாதா கிங். கனாயிது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று அவரை சந்தித்த இந்திய வெளியுறவுப் பணி பயிற்சி அதிகாரிகளிடம் உரையாடிய திருமதி திரௌபதி முர்மு, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் எளிதில் அணுகும் வகையில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள தூதரகங்கள் பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இந்திய அரசின் கொள்கைகளை மட்டுமின்றி 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் வெளியுறவுத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத்தில் புதிதாக கட்டப்பட்ட கரு ஏரியை திறந்து வைத்து பேசிய அவர், கடந்த 2003 மட்டும் 1.5 லட்சம் தடுப்பணைகள் கட்டப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் குஜராத்தின் பாசன பரப்பு 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொது தனியார் பங்களிப்புடன் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா கூறினார். நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டமிடுதல் முக்கியமானது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உலகளாவிய நிலையான வளர்ச்சி உச்சிமாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றி முன்னேற்றம் அடைந்தால்தான் வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில், வர்த்தகம், வணிகம், வேளாண், சுற்றுலாத்துறையின் தொலைநோக்கு வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சி திட்டங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான்வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்கள் அல்லது

நிறுவனங்கள் கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகளை நன்கொடையாக வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஊரக பகுதிகளில் உள்ள கிராம பஞ்சாயத்து அலுவலகங்களில் டிஜிட்டல் கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மாரி பஞ்சாயத்து செயலி மூலம் எந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு கணினிகள் தேவை என்பதை தெரிந்து மக்கள் நன்கொடையாக அந்த கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் ஜபல்பூரில் பீரங்கி பராமரிப்பு மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அடிக்கல் நாட்டினார். 450 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும்

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு பல்வேறு துறைகளில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலீட்டாளர்களின் வசதிக்கு ஏற்ப பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப் போவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். வெங்காய விலையை வரும் மாதங்களில் கட்டுக்குள் வைத்திருக்கும் நோக்கில் கையிருப்பில் உள்ள வெங்காயத்தை மத்திய அரசு இன்று முதல் விடுவிக்க தொடங்கியிருக்கிறது. தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள கேந்திரிய பண்டார் கடைகளுக்கு வெங்காயத்தை கொண்டு செல்லும் வேன்களை நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலர் திருமதி நிதிகாரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், சில்லறை விற்பனையில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு மானிய விலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்று திருமதி நிதிகாரை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் சீனா மற்றும் நேபாள நாடுகளுக்கான இந்திய தூதரகளுடன் அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு அமைச்சகங்கள், மாநில அரசுகள், சுற்றுலா முகவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகளுக்காக நேபாள அரசுடன் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் பீகார் உத்தரப்பிரதேச எல்லைப் பகுதிகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தேசிய பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. இருப்பினும் இப்பகுதிகளை மாநில அரசுகள் கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 11 தேசிய பேரிடர் மேலாண்மை படைக்குழுவினரும் பீகார் மாநிலத்துக்கு 9 குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை படை தலைவர் திரு நரேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாளம் எல்லைப் பகுதியில் உள்ள பீகாரின் மேற்கு சம்ரான் மாவட்டத்தில் உள்ள கண்டக் ஆற்றில் தண்ணீர் வரத்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டத்தில் இதுவரை 12 ஆண்டுகளில் 59 கோடி வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்த இந்த திட்டம் இன்றுடன் 12 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. வங்கிகளில் இத்திட்டத்தின் கீழ் 3,17,000 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் அரசின் திட்ட பயன்களை வங்கிகள் மூலம் அளிக்க வேண்டும் என்ற நோக்கில் பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த வங்கிக் கணக்குகளில் சராசரியாக 5,000 ரூபாய்க்கும் கூடுதலான தொகை உள்ளது. இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, 78% ஜன்தன் வங்கிக் கணக்குகள் ஊரக மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 56% பெண்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த வங்கிக் கணக்கு திட்டம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்களுக்கான சமூக பொருளாதாரத்தை உயர்த்தியிருப்பதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள இளம் விளையாட்டு வீரர்களுடன் கேலோ இந்தியா காணொலி கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இது தங்களுக்கு உந்து சக்தியாக அமைந்தது என்று நாமக்கல்லைச் சேர்ந்த திரு ஜெயேந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இளைஞர்களோட ஸ்போர்ட்ஸ் பத்தி ஒரு இன்டராக்ட் பண்ணாங்க. சோ அந்த யூத் மூலமா நம்மளோட இந்தியாவை 2036 பலந்த பாரதமா உருவாக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதோட குறிக்கோள் என்ன, இதை எப்படி எல்லாம் பண்ண முடியும் சொல்லி ஒரு இன்டராக்ஷன் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் பேசினாங்க. இந்த முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விளையாட்டு மூலமா தான் நம்ம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க முடியும். விளையாட்டு பொறுத்த வரைக்கும் இதுல அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு, இது இல்லாம மாணவருக்கும் மாணவிகளுக்கும் ஒரு டிசிப்ளின் ஒரு நோக்கத்தோட தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நம்ம நடக்கிற மீட்டிங்ல எப்படி இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் ஒன்றிணைக்கலாம், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அச்சீவர்ஸ்லாம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, இதன் மூலம் எவ்வளவு டெவலப் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைன்னா அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா போதைக்கோ இல்ல மொபைல் போனுக்கோ இல்ல மற்ற விஷயம்

0: எதுவுமே அடிக்ட் ஆகாம நம்மளோட குறிக்கோள் நோக்கி நீங்க இது பண்ணும்போது நம்மளால வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்.
1: விவேகானந்தா கேந்திராவின் தலைவர் பாலகிருஷ்ணன் மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று குறிப்பிட்டுள்ளார். விவேகானந்தா கேந்திராவின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகள் போற்றத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள செய்தியில், 50 ஆண்டுகளுக்கு மேல் விவேகானந்தா கேந்திராவின் மூலம் சமூக பணிகளை மேற்கொண்டவர் பாலகிருஷ்ணன் என்று கூறியுள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் அவர் 6-2, 6-0 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜி யுன் லீயை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு நலன் அடிப்படையில் உலக நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்துவதற்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் நீர் மேலாண்மை தொடர்பான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிராம பஞ்சாயத்துகளில் டிஜிட்டல் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான டான் வீர் திட்டத்தை மத்திய பஞ்சாயத்துராஜ் அமைச்சகம் தொடங்கியுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தால் காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: சைபோனில் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் விரும்புதே ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம், பவனகிரிலிருந்து வீரமணி பேசுறேன் மேம், நல்லா இருக்கீங்களா?
1: ஓகேங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: பணக்காரன் படத்துல இருந்து 2-3 ஒன்று சேர்ந்தது மேம், அந்த பாட்டு பிளே பண்ணுங்க மேம்.
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: நன்றி மேம்.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: ராம்தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவ. நிகழ்ச்சியில அடுத்து வரும் அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சொல்வது திருவண்ணாமலூர் தட்சிணாமூர்த்தி.
0: ஓகே சொல்லுங்க சார், என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: பூக்களை சற்று ஓய்விடுங்கள் பாடல்.
0: ஓகே
1: வணக்கம். பூக்களை சற்று ஓய்விடுங்கள், இந்த பூகாரத்திலேயே

0: விடுங்கள். கொஞ்சமும் மனப்பு கொஞ்சமும் மங்கி அவள் வந்துவிட்டாள். பூக்கவும் கண்ணீரண்டில் காதலை வார்க்கவும் கண்ணீரித்து வந்து விட்டாள். பூக்களை சற்று ஓய்வுங்கள். விழியாக வெண்ணிலவு முகமாக வண்ணப்பூ இதழிலிருந்து சின்ன தேனீக்கள் வட்டமிட நாட்டிய நிறைய அறைகள் ஆள்வகையின் வாசல் திறந்து நங்கையில் வந்து விட்டாள். பூக்களை சார் போய்விடுங்கள். நன்றி மேடம்.
1: நன்றி சார். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
0: நன்றி மேடம்.
1: பாடலுக்கு முன்னதாக,
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோ. நிகழ்ச்சியில வரும் அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், சிதம்பரம் என்ப கண்ணன் பேசுறேங்க.
2: வணக்கம் சார், என்ன பாடல் வேணும்?
3: இசைப்படம் தென்னல் பாடல் உங்கள் கை குட்டை யார் எடுத்தது?
2: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி.

0: சரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக். டைம் கரெக்டா 7:45, 42 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவ. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேரு? ஓகேங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: அன்னச்சிறை படத்துல மச்சான பாட்டுங்களா?
3: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: ஓகே,
3: நன்றி.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் விரும்புதே ஷோவை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகேங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: ஜில்லா, இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு. இந்த சாங்கோட மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் காஜல் அகர்வால் அண்ட் விஜயோடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். ஒலிப்புறீங்களா?
1: ஓகேங்க சார், கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: தேங்க்யூ மேம், பை.
1: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: நிகழ்ச்சியோட நிறைவாக பூவெல்லாம் கேட்டு பார்ப்பாடத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 359 அதிகரித்துள்ளது. 288 இந்திய யாத்ரீகர்கள் உட்பட ஆயிரக்கணக்கில் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க நேபாள அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து கைலாஷ் மானோசரவர் யாத்திரைக்கு சென்றபோது நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தில் சிக்கிய 21 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா உலகளவிலான உற்பத்தி, புதுமையாக்கம் மற்றும் ஏற்றுமதி கேந்திரமாக உருவெடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கனடாவின் டொரண்டோ நகரில் உயர்நிலை வர்த்தக வட்டமேசை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உள்நாட்டு மற்றும் சர்வதேச அளவிலான சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதில் இந்தியாவின் திறன்களை கனடா முதலீட்டாளர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். பாதுகாப்பு உற்பத்தியில் இந்தியா சுயசார்பை நோக்கி வேகமாக முன்னேறி வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று மத்திய பிரதேஷ் மாநிலம் ஜபல்பூர் கனரக வாகனங்கள் உற்பத்தி ஆலையில் டி சீரியஸ் பீரங்கி வண்டிகளுக்கான பழுது நீக்க பிரிவுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், நாட்டில் பாதுகாப்பு உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 1.8 லட்சம் கோடி ரூபாயாக 3 மடங்கு அதிகரித்து இத்துறையின் ஏற்றுமதியும் 39,000 கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மேரா யுவபாரத் சார்பில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு உரையாற்றினார். புதுச்சேரியில் மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், ஜிப்மரில் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். காரைக்கால் மற்றும் ஏனாமிலும் கேலோ இந்தியா விவாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி அரசின் கோப்புகள் ஒப்புதலுக்காக மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதால் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அவசியம் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8.

0: 8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் 137வது மன் கி பாத் உரை வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு மத்திய அலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து உடனடியாக பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மீண்டும் மனதின் குரல் பிரதமர் உரையின் தமிழாக்கம் 8 மணிக்கு மத்தியாலை 1215 கிலோ ஹெர்ட்ஸிலும் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸிலும் மறு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியை புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களிலும் நியூஸ் ஆன் ஆப்பிலும் கேட்கலாம். நேர்களை அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில்.

நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான இரவு வணக்கம். நேரம் சரியாக 9:16:17. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜி ஆஷா. நிகழ்ச்சியில நீங்க தொடக்கமா கேட்க போற பாடல், காதல் அப்படின்றது சில நேரங்கள்ல மழை துளி போல, சில நேரங்கள்ல அதிகாலையில் இருக்கக்கூடிய பனி துளி போல, மனதை மெதுவா தொட்டு அழகான நினைவுகளை விட்டு செல்லும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான காதல் உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தும் ஒரு பாடலை தான் கேட்க போறீங்க. மென்மையான இசை, அழகான வரிகள், காதலை ரசிக்க வைக்கும் குரல்கள், இந்த பாடல் ஒலிக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்ம மனதில் ஒரு இனிய நினைவு மலர்வது போல இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாடலை கேட்டாதான் தெரியும். காதலோட அழகையும் பிரிவின் ஏக்கத்தையும் மனதின் மென்மையான உணர்வையும் இசையோடு கலந்து தரும் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக. கண்ட நாள் முதல் படத்திலிருந்து கே கே ஸ்ரேயா கோஷல், தான்வி இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக.

நேரம் 9:23:18. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. சில பாடல்களை நாம கேட்கும் போது பாடலை மட்டும் கேட்க மாட்டோம், அந்த பாடலோடு சேர்ந்து சில அழகான நினைவுகளையும் ஞாபகப்படுத்திப்போம். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் நீங்க கேட்க போறீங்க. காதல், ஏக்கம், பாசம் எல்லாமே கலந்து மனசு கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குற பாடல் தான் இது. நீங்க யாரையாவது ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இந்த பாடலை நீங்க கேட்கும் போது கொஞ்சம் அவங்களோட நெருக்கமா இருக்கிற ஃபீல் வரும். சோ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தொட்டி ஜெயா படத்துல இருந்து அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ, கார்த்திக் இணைந்து பாடிய பாடல்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துவை வானம் நிகழ்ச்சிய. அடுத்துதான் நீங்க ஒரு கேட்க போற பாடல். உன்னை கண்ட அந்த நொடியிலே என் இதயம் என்னையே மறந்தது. காதல் என்னும் ஆழ்கடலில் மெல்ல மெல்ல முழுகியது. நம் காதலுக்கு வார்த்தைகள் எதற்கு? ஒரு பார்வை போதும், ஒரு புன்னகை போதும். உன் அருகில் இருக்கும்

அந்த ஒரு நொடி போதும், என் உலகமே முழுமையாய் மாறிவிடுமே. திப்பு சுமங்கலி இணைந்து பாடிய பாடல் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில, நான் முத்துக்குமார் அவர்களோட வரியில பாடல் கேட்க போறீங்க. ஆறு படத்துல இருந்து காதல ஒருத்தரை பார்த்ததுமே பார்க்காத மாதிரி நடிக்கிற அந்த ஒரு க்யூட்டான ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீலை இந்த பாடல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்.

ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

வானம் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. காதல் வந்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? கண்ணை மூடினாலும் காதல் தான், கண்ணை திறந்தாலும் காதல் தான். அந்த ஃபீலை ரொம்ப அழகா சொல்ற பாடல் தான் இது. ஒரு பெண்ணை பார்த்ததும் அடடா இதுதான் காதலா அப்படின்னு ஒரு ஹீரோ ஃபீல் பண்ற ஒரு அழகான தருணத்தை ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா இந்த பாடல்ல காமிச்சிருப்பாங்க. ஸோ விஜய் ஜெனிலியா ஜோடின்னு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ ஒரு க்யூட்டான ஜோடியாக இருக்கும். ஸோ தேவி ஸ்ரீபிரசாத் இசையில், அதுக்கும் மேலே தேவி ஸ்ரீபிரசாத்தோட குரலில் எல்லாமே சேர்ந்து இந்த பாடலை ஒரு எவர் கிரீன் காதல் பாடலாகவே ஆகிடுச்சு. சரி, இப்போ அந்த பாடலை கண்ணை மூடிக்கிட்டு அந்த காதல் ஃபீலோட ரசிக்கலாமா?

9:42:35. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. காதல் வந்துட்டா நம்மளோட மனசு நம்ம பேச்சையே கேட்காது. பார்க்கிற ஒருத்தரை, நினைக்கிற ஒருத்தரை கடைசியில எதை பார்த்தாலும் அவங்களோட ஞாபகம் தான். அந்த மாதிரி காதல் ஃபீல ரொம்ப அழகா கொடுக்கிற பாடல் தான் இது. ஸ்ரீனிவாஸ், ஸ்ரீ மதுமிதா குரல்கள்ல, ஹாரி ஜெயராஜோட மெலடியான இசையில, வைரமுத்துவோட அழகான வரிகள்ல எல்லாம் சேர்ந்து ஒரு செம ரொமான்டிக் ஃபீல்ல இந்த பாடல் உள்ளம் கேட்குமே படத்துல இருந்து.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. அதுக்கப்புறம் அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு காதல் ஃபீல், இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்ற பாடல் தான் இந்த பாடல். ஹாரி ஜெயராஜோட மென்மையான இசையில உங்களுக்காக கஜினி படத்திலிருந்து பாடல்.

0: நேர்களை சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோம்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

வானம் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டாக 9:55:36 ஆகிட்டு இருக்கு. காதல் வந்துருச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? காதலிச்சவங்க எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும், இந்த பொண்ணு தான் இந்த பையன்தான் நம்ம வாழ்க்கை துணையா வரணும்ட்டு. அந்த ஆசையே கொஞ்சம் ஜாலியா கொஞ்சம் அழகா சொல்ற பாடல் தான் இது. ஒரு காதலன் தன்னோட ஆசைய எப்படி வந்து ஃபீல் பண்ணி வெளியே கொண்டு வராங்க, இவங்க நமக்கு வாழ்க்கை துணையா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல். தேவாவோட இசையில ஹரிஷ் ராகவேந்திரா கங்கா இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

பத்து மணி ஒரு நிமிடம் ஏழு நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சிய வித் மீ ஆர்ச்சி ஆஷாவோட. காதல் வந்துட்டா மனசு என்ன சொல்லுதுன்னு நமக்கே புரியாது இல்லையா? பார்க்கணும், பேசணும், எப்பவும் அந்த ஒருத்தரை பற்றியே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அழகான ஃபீல் தர பாடல் தான் இது. ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் குரல்ல, ஏஆர் ரஹ்மான் இசையில, வாலி அவர்களோட அழகான வரிகள்ல, எல்லாமே சேர்ந்து இந்த பாடலை ஒரு எவர் கிரீன் காதல் பாடலாவே ஆக்கிடுச்சு. ஸோ இந்த பாடலை கேட்கும்பொழுது யாரையாவது நினைச்சு ஒரு சின்ன ஸ்மைல் வந்துச்சுன்னா கூட அதுதான் இந்த பாடலோட மேஜிக்னு சொல்லும். சரி, அந்த பாடல் உங்களுக்காக, சில்லுன்னு ஒரு காதல் படத்துல இருந்து.

ஆள் வந்துட்டா அதை மறக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா? பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க ஞாபகம் தான், கேட்கிற ஒவ்வொரு பாடல்லையும் அவங்க நினைப்பு தான். கடைசியில நம்ம மனசுக்குள்ள அவங்களுக்காகவே ஒரு தனி இடம் உருவாகிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அழகான காதல் ஃபீலை கொடுக்குற பாடல் தான் இது. யுவன் சங்கர் ராஜாவோட இசையில, கே கேவோட குரல்ல, நான் முத்துக்குமாரோட அழகான வரிகள்ல பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. காதல சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாடல் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். உங்களுக்காக மன்மதன் படத்துல இருந்து பாடல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவில்

இசைவாணம் நிகழ்ச்சியதா எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. காதல்ல ஒரு விஷயம் ரொம்ப அழகு தெரியுமா, சொல்லணும்னு மனசு துடிக்கும் ஆனா சொல்ல முடியாது. பார்த்தா சிரிப்பு வரும், சிரிச்சா ஏதோ அர்த்தம் இருக்கும், ஆனா என்னன்னு கேட்டா மட்டும் தெரியாது. அந்த சொல்லாம சொல்ற காதல், அந்த சின்ன சின்ன பார்வைகள், அந்த மௌனமான உணர்வுகள், இது எல்லாம் ரொம்ப அழகா சொல்ற பாடல் தான் அடுத்ததான் நீங்க கேட்க போறது. கார்த்திக் ராஜாவோட மென்மையான இசையில, ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்கள்ல, நான் முத்துக்குமாரோட வரைகள்ல உங்களுக்காக பாடல் டம் டம் டம் படத்துல இருந்து வருது, கேளுங்க.

0: ஒலித்த பாடல் டும் டும் டும் படத்துல இருந்து.
1: இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

இன்னும் இவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கே ஒரு குழப்பம் வரும் இல்லையா. ஆனா அந்த குழப்பத்துக்குள்ளேயே அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு மனசு ஆசைப்படும். அந்த மாதிரி ஒரு கியூட்டான காதல் கன்ஃபியூஷனை சம அழகா சொல்ற பாடல் தான் இது. மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாம இவங்க யாரு, எதுக்காக வந்தாங்க, ஏன் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி பாடலை தான் கேட்க போறீங்க. மின்னலை படத்துலேருந்து ஹாரி ஜெயராஜோட மெலடியில், ஹரிணி உன்னிகிருஷ்ணன் குரலில், தாமரையோட அழகான வரிகளில் பாடல் உங்களுக்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மனம் திரும்பத நிகழ்ச்சி தான் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல், ஒரு பார்வை ஒரு சின்ன சிரிப்பு அவ்வளவுதான், அதுக்கப்புறம் மனசு என்ன ஆகும் தெரியுமா? அவங்களையே நினைச்சிட்டு இருக்கும், பார்க்கணும் போல இருக்கணும், பேசணும் போல இருக்கும், ஆனா ஏன் இப்படி இருக்கோன்னு நமக்கே புரியாது. அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஃபீல அப்படியே கொடுக்கற ஒரு அழகான பாடல் தான் இது. காதல் வந்துட்டா மனசு நம்ம பேச்ச கேட்கவே கேட்காதான். ஸோ அந்த மாதிரி நேருக்கு நேர் படத்துல இருந்த தேவா இசையில ஹர்ணியோட இனிமையான குரல்ல உங்களுக்காக பாடல்.

அந்த நொடியிலிருந்து என் மனசுக்குள் ஏதோ ஒரு மாற்றம். எதற்காக சிரிக்கிறேன் என்று தெரியவில்லை, எதை நினைத்து ஏங்குகிறேன் என்றும் தெரியவில்லை. ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் நீ மட்டும்தான். கூட்டத்தில் இருந்தாலும் என் கண்கள் தேடுவது என்னவோ உன்னைத்தான். தனியாக இருந்தாலும் என் மனசு பேசுவது உன்னிடம்தான். உன் பெயரை யாராவது சொன்னாலே முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. உன்னை பற்றிய ஒரு நினைவு வந்தாலே மனசுக்குள் ஏதோ ஒரு சந்தோஷம். காதல் என்று சொல்லிக்கொள்ள எந்த பெரிய காரணமும் வேண்டாம். நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாகவே தெரிகிறது. பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் குரல்கள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில, வாலி அவர்களோட அழகான வரிகள்ல பிரியமானவளே படத்திலிருந்து பாடல்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:09. நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. ஒற்றுமையே உயர்வின் திறவுகோல். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வாணொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மீன் பண்ணை குட்டை அமைத்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். பாலைவனங்கள் எனும் சுற்றுச்சூழல் மண்டலங்கள் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புகையிலை பயன்பாட்டை தடுக்க அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளிக்கிறார்.

புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாடு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர் ஜே சீனு. சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் ஆர் ஜி சிந்து. 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3:00 ஹலோ டாக்டர், ஹெச் பி வி தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து புதுச்சேரி கொசப்பாளையம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய பொறுப்பாளர் மற்றும் அரசு மருத்துவ அதிகாரி டாக்டர் ஆர் செல்வி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜி சோனியா. முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சென்னை அஞ்சல், 9:30 தேன் சிந்ததே வானம், 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.